நேரம் 8:02 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபெமல் ஸ்டார் நைட். இந்த இரண்டாவது மணித்தியாலம் என்று சொல்கின்ற பொழுது எப்பொழுதும் நாங்கள் ஒரு ஸ்டாரை அழைத்து வந்து உரையாடிக் கொள்வது வழக்கம். ஆனால் இன்று உங்களுக்கு சற்று வித்தியாசமாக நாளை தந்திய தினத்தை முன்னிட்டு உங்களுக்காக தந்தையர் பாடலை தர காத்திருக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடன் 9 வரை இணைந்திருங்கள். டொரண்டோவில் இப்பொழுது 21°C இருக்கிறது. உள்ளே 22 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாகன எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுடன் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7. eastfm தொடர்புகளுக்கு 4128241212 அல்லது eastfm 102.7@gmail.com. நாளைய தந்திய தினத்தை முன்னிட்டு வருகின்றது இந்த அழகிய பாடல்.

பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்காக ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங் சிந்து கிச்சன். முதன் முதலாக 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், 10 வகையான சீ ஃபுட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சல், விவிடி ஸ்டைல் கோழிப்புக்கை, பிரியாணி வகைகள், கொத்துரொட்டிகள், இன்னும் பல. June 20 சனிக்கிழமை 13/4 ஹாமனி ரோட் நோர்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். ஸ்காப்ரோ மார்க்கம் டூராம் பகுதிகளுக்கு டெலிவரி சேவைகளும் வழங்கப்படும்.
2: 2026 நிசான் சென்ட்ராக்களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் June 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 26 வெள்ளி மாலை சப்பரம், June 27 சனி காலை தேர், June 28 ஞாயிறு காலை தீர்த்தம், June 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், June 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

ஹரிசல் கருணாநிதி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:26 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்டி ஸ்டெஃபெமல் ஸ்டார் நைட். இன்றைய ஸ்டார் நைட்டில் தந்திய தினத்தை முன்னிட்டு உங்களுக்காக அப்பா பாடல்களை தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வெறும் அடுத்த பாடலுடன் ரக்ஷிதா.

0: நாளைய தந்தைய தினத்தை முன்னிட்டு இன்று உங்களுக்கு நம் நாட்டு கலைஞர்கள் பாடிய அழகிய பாடல்களை தந்தோம். தொடர்ந்தும் எங்களுடன் 9 மணி வரை இணைந்திருங்கள்.
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: ஈரான் போர் கனடாவில் ஏற்படுத்திய எரிபொருள் விலை உயர்வுகள் மே மாதத்துக்கான பணவீக்கத்தை அதிகரித்திருக்கும் என கனடிய புள்ளி பியூரோ திணைக்கழகம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு முக்கிய பங்காற்றியதை அடுத்து கனடாவின் ஏப்ரல் மாதத்துக்கான பணவீக்கம் 0.4% அதிகரித்து 2.8% எட்டியிருந்தது. கனடாவின் தேசிய பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள், வரலாற்று சின்னங்கள் போன்றவற்றை இலவசமாகவோ குறைவான கட்டணத்திலேயோ மக்கள் பார்வையிட வழிவகுக்கும் கனடா ஸ்ட்ராங் பாஸ் இவ்வாண்டு மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது. செப்டம்பர் 7 வரை இச்சலுகை நடைமுறையில் இருக்கும். கடந்த ஆண்டு முதல் முறையாக இந்த கனடா ஸ்ட்ராங் பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் கனடாவின் அருங்காட்சியகங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களுக்கான மக்கள் வருகை 15% அதிகரித்து இருந்தது. தமிழ்நாட்டின் திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் அதிகாரப்பூர்வமான அறிவித்துள்ளது. தாவேகா ஆட்சி அமைக்க முஸ்லீம் லீக் ஆதரவளித்த நிலையில் அதற்கு ஒரு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தாம் எதிர்பார்க்காத அங்கீகாரத்தை முதலமைச்சர் விஜய் தந்ததாக முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மைதீன் தெரிவித்துள்ளார். தாவேகாவுக்கு ஆதரவளித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அண்மையில் திமுகவுடன் கூட்டணியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியிருந்தது. இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் செலவாவை காப்பாற்ற முயற்சிப்பது தவறான முன் உதாரணம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சாடியுள்ளது. புலிகளிடமிருந்து நாட்டை காத்து வீரனாக சுரேஷ் செலை சித்தரிக்கப்படுவதாக அது கூறியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
1: அது சரி.
0: உங்களுக்கு ஆடி கார்
1: என்னது
0: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
3: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
2: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ்,
5: 466-7770. இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா June 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 17 புதன்கிழமை மஞ்சம், June 18 வியாழன் மாம்பழ திருவிழா, June 19 வெள்ளி வேட்டை திருவிழா, June 20 சனி சப்பரம், June 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து June 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், June 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
3: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 Passmore Avenue Unit 28 647 656 5690 647 656 5690.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
6: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026. பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7.

சித்தன் ஜெயமூர்த்தி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:49 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஸ்டார் நைட். நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிறைவு செய்வதற்கு முதல் இரண்டு விடயங்களை பார்ப்பது வழக்கம். முதலில் நாங்கள் கேஸ் பிரைஸை பார்த்து விடலாம். வாகன எரிபொருளின் விலை எந்தவித மாற்றமும் இல்லை நள்ளிரவுக்கு பின்னர் என்று சொல்லியிருக்கிறார்கள். டொரண்டோவில் இப்பொழுது 21°C ஆக இருக்கிறது. உள்ளே 21 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நள்ளிரவு 14°C ஆகும். உள்ளே 14 உணர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23°C உணர்நிலை 25 உணர இருக்கின்றோம். திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22°C உணர்நிலை 25 உணர இருக்கின்றோம். 1 மில்லி மீட்டர் குறைவாக மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து வரும் பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். நாளை பிறக்கும் நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு தற்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உஷா மதன். வணக்கம் நேர்களே, நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUVயை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca.
3: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morningside and Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
5: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பு. உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 டேஸ் a week. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074
1: அப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் FM 102.7.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ரிச்மண்ட்ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 திகதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
2: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
3: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
3: 416-457-0651. Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
0: என்றும் இசையுடன் இஸ்டெஃபம் உங்களுடன் 102.7.

உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்காக ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங் சிந்து கிச்சன். முதன் முதலாக 10 வகையான மீன் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், 10 வகையான சீ ஃபுட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சல், விவிடி ஸ்டைல் கோழிப்புக்கை, பிரியாணி வகைகள், கொத்துரொட்டிகள், இன்னும் பல. June 20 சனிக்கிழமை 13/4 ஹாமனி ரோட், நோர்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். ஸ்காப்ரோ, மாக்கம், டூராம் பகுதிகளுக்கு டெலிவரி சேவைகளும் வழங்கப்படும். 6477102709 6477102709.
5: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 6473025748 கேம்சோனிக்ஸ்.com.
6: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
5: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamiyil Yengum Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudhal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudhal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattrukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509 Morning Siren Shepherd Sandipal Focus Educational Services.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. East FM 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி குத்தா சரிகிற ஒரு பி

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: பீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில். 416-731-7044. selassi.ca.
4: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங், 8.99. சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ், 6.99. மசாலா தோசை கோம்போ, $6. மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல், 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
8: FM 102.7
7: East FM.ca.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca. ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபுரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
1: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719.
2: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை $32,500 கனடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன் 6478182798 6478182798.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல் June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-996-59 2-2-6-4-7-5-4-9-0-0-5-9.
4: Weekend East FM 102.7. It's cool.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: ப்ரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: என்ன யோசின
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாமென்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
9: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே,
1: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். 5000 டாலர்களுக்கு மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year interest free மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு, 95 மெகில் டிரைவ், வெஸ்டியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487, 416-371-1487.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், ரெசிடென்சியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்.

0: நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-908-5656.
1: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
2: எப்பொழுதும் கேளுங்கள்

FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெபன் 102.7.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

பிபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

East FM 102.7. This is East FM 102.7.

நேரம் காலை 9:02, டொரண்டோ 17 டிகிரி செல்சியஸ், 18 டிகிரி செல்சியஸ் ஆகுடரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026 காலை காற்றலையூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இப்பொழுதிலிருந்து 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளை இல்லோடு இணைந்திருக்கலாம். அதே நேரம் 24 மணித்தியாலமும் இணைந்திருக்க ஈஸ்ட் எஃப்எம் .ca, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கம், யூடியூபில் இப்பொழுது காணொலிகளாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காத்திருக்கிறது. தொடர்புகளுக்கு 416-824-1212, அதேவேளை மின்னஞ்சலூடாக தொடர்புகளை மேற்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் தொடர்புகளை மேற்கொள்ளலாம். சூரியொளியுடன் கூடிய இன்னும் ஒரு அழகான ஒரு காலை பொழுது வாரத்தின் தொடக்க நாளாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை 24 டிகிரி செல்சியஸ் இன்றைய நாளிற்குரிய கூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. இப்போது 17 டிகிரி செல்சியஸோடு காலை பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது. படிப்படியாக இந்த வெப்பநிலையிலும் மாற்றம் ஏற்பட காத்திருக்கின்றது. நாளைய நாளை பொறுத்தவரையில் 21ஆக இருக்கும். திங்கள் செவ்வாய் 24 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது. இன்று இரவு 14 டிகிரி செல்சியஸாக இருக்கும். காலை பொழுது மழையோடு கூடிய ஒரு பொழுதாக அமைய காத்திருக்கின்றது. 19 டிகிரி செல்சியஸ் அப்படி என்று சொல்லியும் இதுவரை எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. சூரிய உதயம் காலை 5:36 இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் 9:02 இடம்பெற காத்திருக்கின்றது. 9 மணியை கடந்து இன்றைய நாள் நகர காத்திருக்கின்றது. ஒரு நீண்ட ஒரு சூரியனுடன் கூடிய ஒரு நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அமையப் போகின்றது. எனவே அதனையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகமூட்டிக் கொண்டு இன்றைய நாள் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அத்தனை தந்தையர்களுக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மலர்ந்திருக்கின்ற இந்த ஒரு புதிய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்கள் பட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு காலை காற்றலையில் தொடர்ந்து 11 மணி வரை உங்களோடு நான் செல்வேந்திரன் சஞ்சீவன் இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

9:07 டிகிரி செல்சியஸ் 18 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 24 டிகிரி செல்சியஸ் இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. அதே நேரம் திங்கள் 21, செவ்வாய் 24, புதன் 25 ஆக இருக்கும். 20 மேல்தான் இந்த வாரத்துக்குரிய வெப்பநிலையாக அமைய காத்திருக்கின்றது. இன்றைய நாள் ஜூன் மாதம் 21 வரலாறு சொல்லுகின்ற சில விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், இன்றைய நாளில் தந்தையர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அத்தனை தந்தையர்கள் தந்தையராக இல்லாமல் தந்தைக்கான அத்தனை விடயங்களை செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த பொழுதில் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். பன்னாட்டு யோகா நாள் இன்றைய நாளில் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று உலக இசை தினமும் இந்த ஜூன் 21 தஞ்சம் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நாளில் குறிப்பாக வேர்ல்ட் மியூசிக் டே அப்படின்னு சொல்லி உலகில் இசை கொண்டாட்டங்கள் இடம்பெறுகின்றன. அதே போன்று மனிதநேய நாளாக இருக்கின்றது இன்றைய நாள். உலக நீராய்வியல் நாளாக இன்றைய நாள் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாளிலும் சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இங்கிருக்கின்ற இன்னும் மிக முக்கியமான நகரம் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். அட்லாண்டிக் கனடா பகுதியில் அமைந்திருக்கின்ற மிகப்பெரிய நகரமாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் கனடாவின் நோவஸ்கோஷியாவினுடைய ஹாலிஃபாக்ஸ் உருவாகியது. இதே நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. 1749 அது உருவாக்கம் பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இதே நாளில் தான் மெக்சிகோவில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பூர்வமான போராக கடைபிடிக்கப்பட்ட இந்த கிறிஸ்டாரோ போர் வந்து முடிவுக்கு வந்ததாக 1929 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்று புளூட்டோவினுடைய புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டு துணைக்கோள்களுக்கு நிக்ஸ் மற்றும் ஹைட்ரா அப்படி என்று சொல்லி 2006 பெயரிடப்பட்டிருந்தமையும் ஞாபகப்படுத்தத்தக்கது. உலக சுகாதார நிறுவனம் ஐரோப்பாவை போலியோ அற்ற கண்டமாக அறிவித்துக் கொண்டது 2002 இடைய நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளில் வரலாற்றில் பதிவாக இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருந்தோம். வாகன எரிபொருளை பொறுத்தவரையில் மாற்றம் இல்லை அப்படி என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜிடிஏயில் குறைந்த விலையாக 1201 மார்க்கம் ரோடில் அமைந்திருக்கின்ற ஷெல்லில் 138.9% நீங்கள் இன்றைய நாளில் லீட்ரு ஒன்றினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜிடிஐ பெரும்பாகத்தை பொறுத்தவரையில் வாகன போக்குவரத்தில் தாமதங்களற்ற பயணங்களை இந்த காலை பொழுது உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. NP மோட்கேஜஸ் இங்க், மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
1: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிபோய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள் 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள் JRS காலேஜ் 416-292-2455. 416-292-2455.
2: கேம்சோனிக் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
7: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்ப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
8: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

0: போட்டிகள் இடம்பெறக்காத்திருக்கின்றன. ஃபீவா வேர்ல்ட் கப் போட்டிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளும் ஸ்டார்ஷிமிக்க அணிகள் மோதுகின்ற போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. ஃபீவா உலக கிண போட்டிகள் 202.7
1: குழு எஃப், குழு ஜி, அதே நேரம் குழு எச் போட்டிகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: இதில் எஃப் குறிய போட்டிகளாக டுனீசியா மற்றும் ஜப்பான் அணிகள் இன்றைய நாளில் நள்ளிரவில் மோதியிருந்தன. இதில் ஜப்பான் 4-0 என்ற கோல்கள் அடிப்படையில் வெற்றி பெற்றிருந்தது. இனி இடம்பெறப்ப ஒன்று போட்டிகளை பொறுத்தவரையில் 12 மணிக்கு மிக முக்கியமான ஒரு போட்டியாக இருக்கும். ஸ்பெயின் மற்றும் சவுதி அரேபிய அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. அதே நேரம் பெல்ஜியம் மற்றும் ஈரான் அணிகளுக்கு இடையிலான போட்டி 3 மணிக்கு இடம்பெற காத்திருக்கின்றது. 6 மணியளவில் உருகுபி மற்றும் கெப்போ வெடி அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. அதே நேரம் நியூசிலாந்து மற்றும் ஈஜிப்ட் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய நாளில் 9 மணிக்கு இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய போட்டிகள் கிட்டத்தட்ட 5 போட்டிகள் இடம்பெறுகின்றன. இதில் 1 முடிந்திருக்கிறது. இன்னும் 4 போட்டிகள் குறிப்பாக இடம்பெற போன்றன. 12 மணி, 3 மணி, 6 மணி மற்றும் 9 மணிகளுக்கு இந்த போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. இனி வருகின்ற போட்டிகள் அடுத்தடுத்த கட்டிடத்தை நகர்வுக்கான போட்டி அல்லது அடுத்த கட்டத்துக்கு தெரிவாக போன்ற அணிகளுக்குரிய ஒரு போட்டியாக இந்த போட்டிகள் அமைய காத்திருக்கின்றன. டொரண்டோவை பொறுத்தவரையில் டொரண்டோவில் இந்த உலகக்கிண்ண போட்டிகளின் பிற்பாடு இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் குறித்து விசனங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நெதர்லாந்து மற்றும் ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டியின் பிற்பாடு வந்து இடம்பெற்றுக் கொண்ட நிகழ்வுகள் குறித்தும் சிலர் கருத்துக்களை வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மிக நீண்ட பயணம் செய்து இந்த போட்டிகளை கண்டுகளிப்பதற்காக வருகின்ற பொழுது அல்லது அவற்றை கொண்டாடுவதற்காக வருகின்ற பொழுது அதுக்கேற்ற மாதிரியான சூழல் இல்லாமல் இருக்கின்றது என்ற ஒரு ஒரு விமர்சனங்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஜெர்மனி மற்றும் ஐவரி கோஸ்ட் இடையிலான போட்டியின் பிற்பாடு டொரண்டோவினுடைய வீதிகளில் வந்து ஜெர்மனியினுடைய ரசிகர்கள் வந்து அதிகமாக இந்த நடைபவணியை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் பிற்பாடு கூட இந்த விமர்சனங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன. மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் மாபெரும் வியாஹவுஸ் கிளியர் அண்ட் சேல். இந்த ஆண்டின் புதிய வரவுகளான ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் 1499, கொரன் சாரீஸ் ஃப்ரம் 1999, ஆர்ட் சில்க் சாரி $2,435, சப் சில்க் மைசூர் சில்க் சாரி $35, பியோர் சாரி பியூமிக் சாரி ஃப்ரம் $50, காஞ்சிபுரம் சாரி ஃப்ரம் $100, ஷல்வார் ஹவுஸ் கோ, லேடிஸ் டாப், லேடிஸ் ஸ்கர்ட்ஸ், பாய்ஸ் குர்தா ஃப்ரம் $3 to $25. இன்னும் பல ஆடைகளை 30% to 80% வரை கழி விலையில் பெற இன்றைய நாளில் அரிய வாய்ப்பு. 12:75 மார்னிங் சைட் ரெவென்யூ யூனிட் 18 மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் பூக்குடை ஃபோரஸ்ட் கரைகள் 6477-406-7736. இன்னும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான அழகான ஒரு ஊக்கம் தருகின்ற கூற்று காத்திருக்கிறது. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதில் இந்த மூட் செட்டிங், இந்த நாளை உங்களுக்குரிய நாளாக மாற்றுவதற்காக இப்படியான ஒரு நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அது மட்டுமில்லாமல் இது சில இலக்கியங்கள், படைப்புகள், அது மட்டுமில்லாமல் குறிப்பாக தொழில் முனைவோராக இருக்கலாம், இப்பொழுது சாதனையாளர்களாக இருக்கின்றவர்கள், சாதித்து சென்றவர்களுடைய அனுபவ மொழிகளாக இருக்கலாம், அப்படியான விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இது பல விடயங்கள் பொதுவாக எங்களுக்கு தெரிந்த விடயங்கள். ஆனால் சில விடயங்களை ஆழமாக பார்க்கின்ற பொழுது அதனுடைய கருத்து அல்லது அதனுடைய விடயங்கள் அப்பப்போ எங்களையும் வந்து அப்படி ஒரு ஷேக் பண்ணிப்பட்டு போகும். அப்படியான ஒரு விஷயம்தான் இந்த விடயமாக இருக்கின்றது. பாரதி சொல்லி சென்ற ஒரு கவிவரை, பின்னர் இப்போது எல்லோரும் அதை தொடர்ந்து பின்பற்றி வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. யாதுமாகி வாழ் அப்படி என்று சொல்லுகின்ற ஒரு சொற்றொடர், அழகான ஒரு சொற்றொடராக இருக்கின்றது. வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த விடயம் கூறிட்டு காட்டுகிறது. ஒரு 2 சொல்லு ஆனால் ஒரு சொற்றொடராக இருக்கின்றது. அதுக்குள் இருக்கின்ற 1000 அர்த்தங்கள் வந்து வாழ்க்கையை புடம்பூட ஆரம்பிக்கின்றன. ஒரு பேருக்குள்ள புழுதுமையங்களை நாங்கள் அடக்கிக் கொள்வோம். இந்த ஒவ்வொரு பருவம் அல்லது மனிதனுடைய ஒவ்வொரு இயல்புகள் மாறுகின்ற பொழுது, காலகட்டம் மாறுகின்ற பொழுது, வயது மாறுகின்ற பொழுது, அந்த பருவ காலங்களுக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அடக்கிக் கொள்வோம். ஒரு பதவிக்குள் அடக்கிக் கொள்வோம், ஒரு வெற்றிக்குள் அடக்கிக் கொள்வோம், ஒரு தோல்விக்குள் அடக்கிக் கொள்வோம், அல்லது எங்களுக்கு ஒரு அடையாளத்தை வைத்துக் கூட அந்த அடையாளத்துக்குள்ளேயே வாழ நாங்கள் பழைய கொள்வோம். வானம் மேகமாகவும் இருக்கும், மழையாகவும் இருக்கும், வானவில்லாகவும் இருக்கும். ஆனால் அது எதற்குள்ளும் தன்னை சிறைப்பிடிக்காது. நீரை பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் குடிக்கிற கப்பல் இருந்து, ஓடுற நதியில இருந்து, கடல்ல இருந்து அந்த தண்ணீர் வந்து எப்பவுமே தனக்கு ஏற்று மாறி, அல்லது தான் இருக்கின்ற இடத்துக்கு ஏற்று மாறி தன்னை அப்படியே வந்து ஆக்கிரமித்துக் கொள்ளும். அதே போன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளியாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள் உங்களை அடைத்துக் கொள்ளாமல் கற்றுக்கொள்ளுங்கள், விரிவடையுங்கள், மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடப்ஷன் என்று சொல்வார்கள். வாழ்க்கையில எல்லாவற்றையும் அடப்பண்ணுகின்ற ஒருவரால் தான் நிச்சயமாக சக்சஸ் ஆக அந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாம் ஒரு அடையாளமாக மட்டும் பிறக்கவில்லை, ஒரு முடிவாகவும் பிறக்கவில்லை. தொடர்ந்து உருவாகிக் கொண்டிருக்கும் எல்லையற்ற சாத்தியங்களுக்குள் எங்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். யாதுமாகி வாழ் அப்படி என்பது காற்றைப் போல சுதந்திரமாக, கடலைப் போல ஆழமாக, வானத்தைப் போல இல்லையின்றி ஒரு வட்டத்துக்குள் அடக்காமல் பிரபஞ்சம் போல் விரிந்து வாழ்வதே இந்த யாதுமாகி வாழ் அப்படி என்று சொல்லியிருந்தவே. இன்றைய நாளிலும் அது உங்கள் மனதுக்குள் புடை போரட்டும். நிச்சயமாக ஒரு கட்டத்துக்குள் இருக்காமல் அதை தாண்டி வாழ பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை அழகாக ரசிப்பதற்குரிய ஒன்றாக உங்களுக்கு தர ஆரம்பித்துக் கொள்ளும்.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-ஐ பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமட் தம்சீன்,
3: 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். Free estimation, free installation, conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan ena anithikkum or pair.
2: Mortgage Solutions, Kiruba Thanabala Singham, 416-298-2777. MortgageSolutions.ca.
1: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

நேரம் காலை 9:39 ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோரின் இருக்கின்றோம். இந்திய பக்கம் செல்ல இருக்கின்றோம். செய்திகளோடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நீட் விலக்குக்காக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் கோரிக்கை விடுத்திருக்கின்றான். நீட் தேர்வு எழுதவிருந்த மாணவிகள் அண்மையில் கோவையைச் சார்ந்த அனுகீர்த்தனா மற்றும் சேலம் ஆகிய கோபிகா ஆகியோர் தற்கொலை கொண்ட செய்திகள் வந்து அதிர்ச்சியை தருகின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவர் மறுதளித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு இப்போது நிலுவையில் இருக்கிறது. இந்த தமிழ்நாடு சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது. எனவே இதை விரைவுபடுத்த வேண்டும் தமிழக அரசு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கின்றார். சபரிமலையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த AI அடிப்படையில் புதிய ஒரு மேலான முறைமை ஒன்று கொண்டுவரப்பட இருப்பதாக நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆண்டு மண்டல மகர விளக்கு காலங்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் AI அடிப்படையிலான பக்தர்கள் மேலாண்மை அமைப்பை அறிமுகம் செய்ய இருப்பதாக நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது. இதில் வந்து குறிப்பாக நவீன கேமராக்கள், சென்சர்கள், ட்ரோன், GPS வரைபட உதவியோடு பக்தர்களின் நடமாட்டம் கண்காணிக்கப்படும் என்று சொல்லியும், ஏதேனும் ஒரு பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்படுவது தெரிந்தால் முன்கூட்டி அதை கணித்து அதிகாரிகளுக்கு இந்த AI அமைப்பு எச்சரிக்கும் அப்படி என்று சொல்லி நிர்வாகம் குறிப்பிட்டிருக்கின்றது. நாடு முழுவதும் நீட் தேர்வு ஆரம்பமாகி இருக்கின்றது. தமிழகத்திலிருந்து 1.4 லட்சம் பேர் இந்த பரீட்சை எழுதுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் 3ஆம் தேதி நடத்தப்பட்டிருந்தது. NTA எனப்படுகின்ற தேசிய தேர்வு முகமை நடத்திய இந்த தீர்வை 22 லட்சத்துக்கும் அதிகமானோர் எழுதியிருந்தார்கள். தீர்வுக்கு முன்னரே வினா

ஹெலிகாப்டர் வாயிலாக தீர்வு மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. இதில் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடக்கின்ற இந்த தீர்வை 22.7 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இந்தியாவில் எழுதுவதாக சொல்லப்படுகின்றது. மதியம் 2 மணிக்கு இந்த தீர்வு ஆரம்பமாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் டெலிகிராம் மற்றும் இனிய சமூக தளங்கள் வந்து செயலிகள் வந்து முடக்கப்பட்டிருக்கின்றன. வினாத்தால் கசிய காரணமாக இருந்த இந்த டெலிகிராம் போன்றவை வந்து முடக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு இப்போது குறிப்பிட்டிருக்கின்றது. 9:41 இது காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றோம்.

ஒன்பது மணி 47 நிமிடம், 19 டிகிரி செல்சியஸ் ஆகி இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் காலை காற்றில் என்னுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சுரணிந்திருக்கின்றீர்கள். இலங்கை தொடர்பான செய்திகளுக்கு செல்ல இருக்கின்றோம். இந்த சமணியில் மனித புதைக்குழியில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை என்பது இப்போது 405 கடந்திருப்பது, 400 கடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி அகழ்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அகழ்வு பணியினுடைய 30வது நாள் இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணியாக இடம்பெறுகின்றது. அதனுடைய 30ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. புதிதாக 11 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் இதுவரையிலான இந்த அகழ்வு பணிகளின் போது 405 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும், அவற்றில் 377 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்புக்கூடுகளுடைய விடயம் தொடர்பாக இதை சரியான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும், இதே நேரம் இந்த எண்புக்கூடுகள் தொடர்பான விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை என்பது தமிழ் அரசியல் கட்சிகள் சார்பில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேற்று முன்தினம் கூட அரசு சார்ந்தவர்களும் அங்கு பயணம் செய்த போது ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இப்போது இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பிலான பிரச்சனைகளை எதிர்வரும் 2 வருடங்களுக்குள் தீர்த்து வைக்க இருப்பதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம் அப்படி என்று சொல்லியும் தற்போதைய அரசினுடைய நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களை சந்தித்த பின்னர் அவர் ஊடகங்களில் கருத்து வெளியிடுகின்ற பொழுது இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். யுத்தத்தில் வென்றவர்கள் தோற்றவர்கள் எனும் இல்லாமல் எல்லாம் இழந்தவர்களே என்றார்கள். யுத்தம் முடிவடைந்த பின்னர் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் அபிவிருத்தி போன்ற பல பிரச்சனைகள் தீர்க்க வேண்டிய பொறுப்பு ஏற்பட்டது. எனவே இந்த நிலையில் குறிப்பாக பொறுப்பேற்றிருக்கின்ற மது அரசாங்கம் இனவாத மதவாத பிரதேசவாத வேறுபாடுகள் இன்றி அனைவரும் ஒரே மக்கள் என்ற நிலைப்பாட்டில் செயற்படுகின்றோம் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் இந்த காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி குறைபாடுகளை எங்களுடைய அரசாங்கம் தீர்த்து வைக்கும் அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பிலான அலுவலகத்திற்கு நமது அரசாங்கம் 375 மில்லியன் ரூபாய்கள் செலவு செய்திருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையில் டெங்கு நோய் தொற்றின் நோயாளர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது 50,000 எட்டுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஜனவரி மாதத்திலிருந்து இன்று வரை நாட்டில் 46,037 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும், நாளாந்தம் கிட்டத்தட்ட 600-650 வரையான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி வருவதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வேளையில் தென்மாகாணத்தில் 16.6 வீதமாகவும், அதே நேரம் சபரகமுமையில் 9.3 வீதமாகவும், மத்திய மாகாணத்தில் 7.2 வீதமாகவும், கிழக்கு மாகாணத்தில் 5.5 வீதமாகவும் டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருப்பதாகவும், மேல் மாகாணம் கொழும்பு உட்பட மேல் மாகாணத்திலேயே அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருப்பதாகவும் கிட்டத்தட்ட 51.7 வீதம் அப்படி என்று சொல்லி அவர் இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் 3 பயணமாக இந்தியா சென்றிருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் நயினர் நாகேந்திரன் தலைமையிலான குழுவினரை நேற்று அவர் சந்தித்திருக்கின்றார். ஈழ தாயகத்தில் தமிழ் மக்கள் எதிர்கொண்டு வருகின்ற சமகால அரசியல் சவால்கள், வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டிருப்பதாக சிவஞானம் ஸ்ரீதரன் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. காலை காற்றிலே வீக்கெண்ட் விடுஞ்சாச்சூர் இணைந்திருக்கின்றோம். 19 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸாக கொண்டிருக்கின்றது. நேரம் காலை 9:50.

0: போட்டோமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஹைஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
4: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
6: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 26, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பெடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474252 4162923220 6479750524.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 21 தேதி என் காலை காற்றலை இன்னும் ஒரு புதிய மனத்தை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். வீக்கெண்ட் விடுஞ்சாச்சூர் இணைந்திருக்கின்றீர்கள். 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். 24 மணித்தி அளவு இணைந்திருக்க செயலிகள் காத்திருக்கின்றன. ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோருடாக நீங்களும் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இப்போது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக எங்களோடு இணைந்திருக்கலாம். யூடியூபில் காணொலிகளாக புதிய நிகழ்ச்சிகள் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றது. யூடியூபில் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 பார்வையிடக்கூடியதாக இருக்கும். தொடர்பு கொள்ள 416-824-1212 அல்லது மின்னஞ்சலூடாக istfm102.7@gmail.com. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலை வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு. காலை பொழுதில் 9 மணியிலிருந்து 11 மணி வரை உங்களோடு இணைந்திருக்கின்றது. நிறைய விஷயங்கள், உள்ளூர் உலகத்தின் செய்திகள், புதினங்கள், பாடல்கள், ஊக்கம் தருகின்ற கூற்றுப்படி என்று சொல்லி பல விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். இன்றைய நாளும் தொடர்ந்தும் 11 மணி வரை இணைந்திருக்கலாம். அதே நேரம் இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. நாளை 20, செவ்வாய் 24 டிகிரி செல்சியஸாக உணரப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. மிக நீண்ட ஒரு சூரிய ஒளிக்குரிய ஒரு நாள் இன்றைய நாள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. காரணம், இன்று இரவு 9:02 அளவில் தான் சூரிய முதல் நாளாக இருக்கின்றது. நிறைய விஷயங்கள் குறிப்பிடத்தக்கது. இருவரையிலும் இடம்பெற்று முடிந்திருக்கின்ற போட்டிகளின் அடிப்படையில் நாக் அவுட் ஸ்டேஜில் இருந்து அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்ற போட்டிகளை பொறுத்த குரூப்பில் இருந்து நாக் அவுட்டுக்கு தெரிவாகி இருக்கின்ற அணிகளாக ஜெர்மனி தெரிவாகி இருக்கின்றது, அமெரிக்கா மெக்சிகோ தெரிவாகி இருக்கின்றது. இந்த அணிகள் தான் இப்போதைக்கு தெரிவாகி இருக்கின்றன. ஏனைய போட்டிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளிலும் மிக முக்கியமான அதே நிறம் சுவாரஸ்யமிக்க சில போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 12 மணி அளவில் ஸ்பெயின் சவுதி அரேபியா மோத இருக்கின்றது. அதே நேரம் 3 மணி அளவில் பெல்ஜியம் ஈரான் மோத இருக்கின்றது. 6 மணிக்கு உருகுவே மற்றும் கபோவேடி மோத இருக்கின்றது. நியூசிலாந்து மற்றும் ஈஜிப்ட் அணிகள் 9 மணிக்கு இன்றைய நாளில் மோத காத்திருக்கின்றது. 4 போட்டிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கண்டுகளிப்பதற்கு தயாராக இருக்கின்றது. அதையும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஃபீபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கிப்ளிங்கு கரையில் வாகன விபத்து ஏற்பட்டிருந்தது, பாதை மூடப்பட்டிருந்தது. 401 வெஸ்ட் பவுண்ட் இப்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டிருப்பதாக ஓபிபி அறிவித்திருக்கின்றது. அதே நேரம் டிவிபியினுடைய சவுத் பவுண்டை பொறுத்தவரையில் தாமதங்களை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் யோக் மில்ஸில் இருந்து எக்லிங்டன் வரையிலான பகுதிகளில் தாமதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று குறிப்பாக 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தவரையில் ராயல் யோகில் இருந்து 427 வரையிலான பகுதிகளில் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. 3 வாகன விபத்துகள் அதில் பதிவாகி இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி இடங்களை பொறுத்தவரையில் காலை பொழுதில் தாமதமற்ற பயணங்களை தந்து கொண்டிருக்கிறது. நள்ளிரவின் பின்னர் வாகன எரிபொருள் விலையிலும் மாற்றமில்லை அப்படி என்று சொல்லி இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தந்தையர் தினம், தந்தையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அத்தனை அன்புக்குரிய தந்தையர்களுக்கும் ஈஸ்ட் எஃப்எம்மின் சார்பில் இனிமையான தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றும் ஒரு அழகான ஒரு கூற்றினை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். பாரதியினுடைய வரிகளிலிருந்தே உதித்த ஒரு சொற்றொடராக இருக்கின்றது, யாது மாகி வாழ் அப்படிங்கின்ற இந்த சொற்றொடர். எப்போதுமே இந்த மனித வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கின்றது, அல்லது ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு பெயரால் அழைக்கப்படுகின்றோம். மாணவன், நண்பன், மகன், மகள், ஆசிரியர், தலைவர் இப்படி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஒரு சுற்றுடருக்குள் வாழ்க்கை அடங்கி போகாமல், ஒரு பதவிக்குள் அடங்கி போகாமல், ஒரு வெற்றி தோல்வி அடங்கி போகாமல், எப்போதுமே இந்த உங்களை நீங்கள் எதற்குள்ளும் சிறைப்பிடிக்காமல் வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை முறை தான் இந்த யாதுமாகி வாழ் அப்படி என்கின்ற வாழ்க்கை முறை. வானம் மேகமாக இருக்கும், மழையாகவும் இருக்கும், வானவில்லாகவும் இருக்கும் என்று சொல்வார்கள். இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளியாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள் உங்களை அடைத்துக் கொள்ளாமல் கற்றுக்கொள்ளுங்கள், விரிவடையுங்கள். குரோத் என்பது அதுதான். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகுங்கள். உங்களை சுற்றி இடம்பெறுகின்றவற்றை மனதளவில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விடயத்துக்கும் உங்கள் மனம் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு நீங்கள் அதை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. எப்போதுமே நாங்கள் பிறக்கின்ற பொழுது ஒரு அடையாளமாக பிறக்கவில்லை, ஒரு முடிவாகவும் பிறக்கவில்லை. தொடர்ந்து இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்தை கேற்றுமாறு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளுகின்றோம். எல்லையற்ற சாத்தியங்களுக்குள் நாங்களும் எங்களை விரிவாக்கம் செய்து கொள்ளுகின்றோம். யாதுமாகி வாழ் என்பது காற்றைப் போல சுதந்திரமாக, நதியைப் போல, கடலைப் போல, வானத்தைப் போல எல்லையின்றி வாழ்வதே இந்த யாதுமாகி வாழ் என்கின்ற ஒரு விடயம். எனவே ஒரு சிறிய வட்டத்துக்குள் உங்களை அடைக்காமல் பிரபஞ்சம் போல் விரிந்து யாதுமாகி வாழ் என்பதுதான் இன்றைய நாளில் உங்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்ற மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. 10:08

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இ102.7
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamiliyangam. Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: 16 வருடங்களாக ஸ்கார்போரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன், 6472935899.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
8: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
9: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

10:20 தண்ணீர் தின வாழ்த்துக்களுடன் தங்கநகை உலகின் புதிய புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் தண்ணீர் தின கொண்டாட்டம். இன்றைய நாள் தண்ணீர் தினத்தை முன்னிட்டு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகைகளை வாங்குங்கள். நகை சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒருவரிடத்துக்கு இண்டஸ்ட்ரி சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். இப்போது $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599-416-9609-9599. பிரித்தானியாவினுடைய பிரதமர் குறிப்பாக பதவி விலகக்கூடிய வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவின் பிரதமராக இப்பொழுது பதவி வைத்துக் கொண்டிருக்கின்ற சர் கேர் ஸ்டார்மர் அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் வந்து மார்க்ஃபீல்ட் இடைத்தேர்தலில் வந்து குறிப்பாக ஆன்டி பெர்ன்ஹம் அவர்கள் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இவர் பதவி விலகின்ற வாய்ப்பு என்பது அல்லது இவருக்கான அழுத்தம் என்பது பதவி விலைவதற்கான அழுத்தம் என்பது அதிகரித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய அமைச்சரவையில் சொந்த கட்சிக்குள் அதாவது தொழிலாளர் கட்சிக்குள் வந்து பதவி விலக வேண்டும் என்கின்ற இப்பொழுது அழுத்தம் அதிகரித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வலியுறுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். போக்குவரத்து செயலாளராக இருந்த ஹேடி அலெக்சாண்டர் வெள்ளிக்கிழமை பிரதமருடன் நடத்திய சந்திப்பின் போது பதவியில் இருந்து விலகுவதற்கான கால அட்டவணையை வகுக்குமாறும் அவருக்கு எடுத்துக் கூறப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். உள்துறை செயலாளராக இருக்கின்ற ஷிபானா மஹமூட் அவர்கள், எரிசக்தி செயலாளராக இருக்கின்ற எட் மிலிபேண்ட் உள்ளிட்ட அமைச்சர்களும் பிரதமர் தனது பதவி விலகல் திட்டத்தை தயாரிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் நாளைய நாளில் குறிப்பாக சில வேளைகளில் ஸ்டார்மரினுடைய பதவி விலகல் தொடர்பான ஒரு கால அட்டவணை அல்லது அறிவிப்பு இது சார்ந்த செய்திகள் வெளிவரலாம் அப்படி என்று சொல்லி பிரதானி அவனுடைய அரசியல் வட்டாரங்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றது. ஜேரி வான் சுவிட்சர்லாந்துக்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். நேற்றைய நாளில் ஸ்ரேல் தொடர்பிய அதே போன்று லெபனானுக்கு இடையிலாக இடம்பெற்றுக் கொண்ட இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை வந்து மூடப்பட்டிருப்பதாக தெஹரான் அறிவித்திருந்தது. ஈரானுடைய தலைநகரம் இந்நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து சுவிட்சர்லாந்தில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே சுவிட்சர்லாந்துக்கான பயணத்தை வந்து ஜேரி வான்ஸ் இப்பொழுது முன்னெடுத்திருக்கின்றார். அங்கு சென்று சேர்ந்திருப்பதாக அமெரிக்காவின் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒரு வரலாற்று முக்கியத்துவம் ஒரு பேச்சுவார்த்தையாக இது அமையும் அப்படி என்று சொல்லி இப்பொழுது எதிர்பார்க்கப்படுகின்றது. திறப்பது மூடுவது இப்படி என்று சொல்லி முழுமையாக இந்த ஹார்முஸ் நீரணியை சுற்றியும் அரசியல் நடவடிக்கை ஈரான் செய்து வருகின்ற ரீதியில் இந்த பாதையை கிடக்கின்ற வணிக கப்பல்களுக்கு புதிய வரிகளை விதிக்கவும் ஈரான் திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தான் இப்போது பாகிஸ்தான் கட்டாரனுடைய அனுசரணையோடு இந்த பேச்சுவார்த்தைகள் மறுபடியும் முன்னெடுக்கப்படுகின்றன. ஈரானிய அரசாங்கத்தினுடைய மிக முக்கிய தூதுக்குழுவினரை நேரில் சந்திக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகராக இருக்கின்ற குவாலி பஹார் கலீஃப் அவர்களும் அதே நேரம் வெளியுறவு அமைச்சராக இருக்கின்ற அப்பாஸ் அராக்சி அவர்களும் வந்து இன்றைய நாளில் இவர்களோடு சேர்ந்து ஈரானுடைய மத்திய வங்கி மற்றும் எண்ணெய்த்துறை சார்ந்த உயர்மட்ட அதிகாரிகளும் வந்து ஜேரி வான்ஸ் தலைமையிலான குழுவினரை சந்திப்பார்கள் என்று சொல்லி இந்த புதிய செய்தி சொல்லுகின்றது. இதற்கிடையில் அமெரிக்காவுக்கும் இத்தாலிக்கும் இடையிலான ஒரு பனிமூட்டம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் இரு நாட்டு தலைவர்களுடைய தொடர்ச்சியான இந்த குற்றச்சாட்டுகள் அல்லது கருத்து மோதல் என்று சொல்லி சொல்லலாம். அதாவது இப்போது இத்தாலிய விமான ஊடுதளங்களை அமெரிக்கா பயன்படுத்த மெலோனி அனுமதிக்கவில்லை அப்படி என்று சொல்லி மறுபடியும் ட்ரம்ப் அவரை வம்பிழுத்திருக்கின்றார். அதாவது இத்தாலியில் மெலோனிக்கு தொடர்ந்து மக்கள் செல்வாக்கு சரிந்து வருகின்றது அப்படி என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இதற்கு மெலோனி குறிப்பிட்டிருக்கின்றார், உங்களின் நட்பு எந்த விதத்திலும் என் செல்வாக்கு உயர்த்தவில்லை அப்படி என்று சொல்லி இத்தாலியின் நலனை காப்பதில் தான் என் செல்வாக்கு இருக்கின்றது என்று சொல்லி தன்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அண்மையில் G7 மாநாட்டில் ஆரம்பித்த பிரச்சனை G7 மாநாட்டுக்கு பிறகு மெலோனி தன்னுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ள கெஞ்சியதாகவும் இத்தாலியில் அவரது புகழ் சரிந்து விட்டதாகவும் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இது பொய்யை தானபடி கெஞ்சவில்லை, தானதை கேட்கவில்லை அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருந்த ரீதியில் இப்பொழுது இருவருக்கும் இடையிலான இந்த உறவில் விரிசல் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. 10:24 இது காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விருஞ்சாட்சியோடு இருந்திருக்கின்றீர்கள்.

0: பிஃபா உலகக்கண்ட போட்டிகள் 2026 பிஃபா பான் பெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடை தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு, 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்கதான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், Unit 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
7: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், Unit 406, 416-906-5656.
8: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
9: எப்பொழுதும் கேளுங்கள் East FM

10:39 லட்டிகா கோல்ட் ஹவுஸ் வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ June 27 மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் தபசீலி, மீனாட்சி, நிக்கல், மெக்னா மற்றும் அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி பங்கேற்கும் இனிய மாலை பொழுது டிக்கெட் $30 முதல் $100 வரை, ஃப்ரீ ஃபோர் கேட்ஸ், சீனியர்ஸுக்கு $15. 30 கராச்சி டிரைவில் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல்ட் ஹவுஸில் டிக்கெட் வாங்குவோருக்கு 1 கிராம் தங்கம் $150 கொள்முதல் செய்யும் ஆஃபர். அத்துடன் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்டுகளையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் பிரைஸில் டிக்கெட்டுகளை வெல்லும் வாய்ப்பு. திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த சலுகைகள். 6479965922. பொலிவியாவில் குறிப்பாக கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மத்தியில் ஒரு கொந்தளிப்பு நிலைமை ஏற்பட்டு வருகின்றது. தென் அமெரிக்க நாடாக இருக்கின்ற பொலிவியாவை பொறுத்தவரையில் மக்கள் போராட்டம் வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது. நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளை மக்கள் முடக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த உணவு, எரிபொருள் மற்றும் மருந்து பொருட்கள் ஏற்றி வந்த லாரிகள் ஆங்காங்கே ஸ்தம்பித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்த நாடும் ஒரு கட்டுமையான தட்டுப்பாட்டால் குறைந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்திருக்கின்றன. அதிபர் ரோட்ரிகோ பௌஸ் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இந்த அவசர நிலையை பிரகடனம் செய்வதாக அறிவித்திருக்கின்றார். இந்நிலையில் மறியல்களை அகற்றி நாட்டின் ஒழுங்கை மீட்டெடுப்பது ராணுவத்திற்கு முழு அதிகாரத்தை தான் வழங்குவதாக அவர் அறிவித்திருக்கின்றார். அதே நேரம் வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடுமையான ஒரு சட்ட நடவடிக்கை ஏற்படும் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருப்பதனால் பொலிவியாவில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசு முயற்சிக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சில் அதிகமான ஒரு வெப்பநிலை உருவாகி வருகின்றது. 41 டிகிரி செல்சியஸாக இருப்பதன் காரணமாக இந்த ஃபேவா கொண்டாட்டங்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய நிகழ்வுகளுக்கு இப்போது அரசாங்கம் தடை விதித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ரெட் ஹீட் வேவ் அலர்ட் காரணமாக இந்த தடை வருவதாக பிரான்ஸ் அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது. 10:41 காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு.

10:44 நிமிடம், 21 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. 22 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது. அதே நேரம் 14:00 காலை 19:00 காலை பொழுதில் மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதுவும் கூறப்பட்டிருக்கின்றது. இப்போதைக்கு வீக்கெண்ட் முடிஞ்சாச்சோறு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் பிரைம் மினிஸ்டர் மார்க்கானி அவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக அறிவித்திருக்கிறார். என்ன அந்த முக்கியமான விடயம் என்று சொல்லி சொன்னால், மிக நீண்ட காலமாக இது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த கனடாவினுடைய கட்டுமானம், கப்பல் கட்டுமான தளம் என்பது தொடர்பாக, ஏனென்றால் ராணுவ தளபாடங்களாக இருக்கலாம் அல்லது சப்மரீன்ஸ் போன்ற விடயங்களாக இருக்கலாம், கனடா சரியான வகையில் அவற்றை வந்து கவனிக்க தவறுகின்றது என்கின்ற ஒரு விடயம் ஒன்று சொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வந்து இந்த ஆலையை, கப்பல் கட்டுமான ஆலையை வந்து அவர் பார்வையிட்டிருக்கின்றார். அடுத்த கனடாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் படையை உருவாக்குவதற்கான ஒரு குறுகிய கால போட்டியாக, மிக குறுகிய காலத்தில் இந்த கப்பல்களை, 2 கப்பல்களை கட்டுகின்ற ஒரு நடவடிக்கை தொடர்பான ஒரு விடயத்தை அவர் அறிவித்திருக்கின்றார். ஜூலை மாதத்தில் வந்து நேட்டோவினுடைய உச்சிமாநாடு இடம்பெற காத்திருக்கின்றது. இப்பொழுது G7 நடைபெற்று முடிந்திருக்கிறது. லிபல் அரசாங்கம் கிட்டத்தட்ட 12 நீர்மூழ்கி கப்பல்கள் வரையிலான தனது கொள்முதல் நிறுவனத்தை வரும் நாட்களில் அறிவிக்கும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த கப்பல் கட்டுமான நிறுவனங்கள் வந்து இவற்றை உருவாக்குகின்ற ஒரு தேவையும் கனடாவுக்கு இருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் மார்க்கானியினுடைய அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது.

கெனேடியன் சிட்டிசன் ஒருவர் தென்னாப்பிரிக்காவில் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற க்ரூகர் நேஷனல் பார்க்கில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் அவர் பலியாகி இருப்பதாக கனடாவினுடைய வெளிநாட்டு அமைச்சர் அறிவித்திருக்கிறது. 69 வயதான இவர் குறிப்பாக இந்த ரீதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பலியாகி இருப்பதாகவும் தென்னாப்பிரிக்காவினுடைய போலீசார் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்.

இருப்பதாகவும் கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கின்றது. 10:46 தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க நிபாஜினி மற்றும் சஹானா காலை பொழுதின் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என் நிமிடன் செல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM, log on to eastfm.ca.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Our tours 416-474-1398 416-821-6929.
2: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779 647-980-4779.
3: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
4: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுரேசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
5: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: என்ன யோசினை?
10: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
9: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
11: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
12: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
13: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை, ரெட் கார்பெட்.
3: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
4: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
3: அதிரடி காட்சிகள்,
4: கண் கலங்க வைத்த திரைக்காட்சிகள்,
3: மனுத்தியாள கேள்வி,
4: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
5: Kill them with your success, bury them with your smile.
6: எல்லாமே
3: இருக்கு, டயர்டே இல்லாத புல் என்டர்டெயின்மென்ட் தான்.

0: நன்றி சன்சீபன். நேரம் 11:01. வணக்கம் நிபாஜினி.
1: வணக்கம் சஹானா, எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது உங்களோட ஒரு ஷோ, அதுவும் ரெட் கார்பெட்,
0: எடுத்து வர காத்திருக்கின்றோம். எப்பவும் போல இன்றையினாலும் 2 மணி நேரங்கள் உங்களுக்காக ரெட் கார்பெட் நிகழ்ச்சி வானொலியில் ஒழித்துக்கொள்ள இருக்கின்றது. அதுக்கு முன்னால் முக்கியமான சில விடயங்களை வந்து நாங்கள் பார்த்து விடலாம். அந்த வகையில் தற்பொழுது வெப்பநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் என்னதான் வெளியில் எட்டி பார்த்தாலும் தற்போதைய வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸாகவும் உருளை 22 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எரிபொருளின் விலையில் இன்றைய நாள் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்ற வந்து தெரிய வருகிறது.
1: அது மட்டும் இல்லாமல் நீங்கள் eastfm.ca.com நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் கேட்க முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7, eastfm தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் eastfm 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
0: அந்த வகையில் இன்றைய நாள் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியிலேயும் ஒரு பிரபலத்தை அழைத்து வந்திருக்கின்றோம். இப்ப சமீப காலமாகவே வந்து ஹாட் டாபிக்ல இருக்கிற ஒரு பிரபலம் என்று கூட கூறிக்கொள்ளலாம்.
1: ரொம்ப ரொம்ப வருஷமாவே ஹாட் டாபிக்ல நிறைய பேருக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர். இவரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு 2 மணித்தியாலம் போதுமான கூட தெரியாது, அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறது.
0: ஆமா, எக்கச்சக்க விஷயங்கள், எக்கச்சக்க பாடல்கள் இருக்கிறது. எல்லாத்தையுமே வந்து நாங்களும் இந்த 2 மணி நேரத்துல எங்களால முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி உங்களுக்காக தந்து கொள்ள இருக்கின்றோம். அதுவும் இப்ப இந்த சமீப காலத்துல ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இன்னும் பீக்ல போன ஒருத்தர்.
1: ஒவ்வொரு நாளும் அவரை பத்தி ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்,
0: அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஆமா, நிச்சயமாக நிபாஜினி சொன்ன மாதிரி அப்படி ஒருவரை பற்றி தான் இன்றைய நாளும் நாங்கள் நிகழ்ச்சியில் எடுத்து வர இருக்கின்றோம். யார் அப்படி என்பதை வந்து நாங்க சொல்றதை விட
1: அவரை பத்தின
0: ட்ரெய்லரை கேட்டுலாம்.
1: அதுக்கு முதல் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு, தந்தையர் தினம். தந்தையர் தினம் என்று சொல்லும் பொழுது எங்களுக்காக எவ்வளவோ வாழ்க்கையில சாக்ரிஃபைஸ் பண்ண எல்லாருக்குமே முதல் ஹீரோவா இருக்கக்கூடிய ஒருவர் தான் தந்தை என்பவர். எனவே உலகத்தில் இருக்கிற அனைத்து தந்தையருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நாங்களும் மேஷா போட யார் அந்த பிரபலம் என்று பார்க்க போகிறோம்.
0: நிச்சயமாக
2: கொஞ்சம் எல்லாரும் உங்க லைஃப் ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. 1990களில் எனக்கு போட்டியாக ஒரு நடிகர் உருவானார். அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க.
3: இதெல்லாம் வேணாம் ப்ரோ, வா போயிடலாம்.
4: அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் போய்க்கிறேன். அம்பாத்தூர்
5: கொடுத்தா அப்ப போறதுன்னே முடிவு
6: பண்ணிட்டீங்களா?
4: நான் அப்படியே திரும்பி போயிடுவேன் நினச்சியா? அடுத்து 10 நிமிஷத்துக்கு பட்டாசா இருக்கும்.
7: அதான் பயப்புள்ளைங்க பாசமா வச்ச பேரு.
4: நம்ம பேச்சு மட்டும் தாண்டி சைலண்டா இருக்கும், ஆனா அடி சாரி.
8: இந்த ஏரியா எங்கேயுமே பயம் கிடையாது.
4: போவாலும் நீ நினைச்சா என்ன பண்ணாலும் பண்ணலாம், எனக்கு பயம் இல்லை.
8: நீ தான் பெரிய பஸ் பண்ணுங்க.
1: உங்க விஜய் நான் வரேன்னு சொல்லித்தான் நாங்களும் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு இயக்குநரின் மகனாக தொடங்கிய பயணம் இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதய துடிப்பாக மாறியிருக்கும் ஒருவர் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தனது சிரிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவர், உழைப்பால் உச்சத்தை தொட்டவர், அவருடைய அமைதி ஒரு தனித்துவம் பெற்றதுன்னு சொல்லி இப்படி ஏராளமான விஷயம் அவரை பற்றி பேசலாம். இன்று விஜய் ஸ்பெஷலாகத்தான் ரெட் கார்பெட் இருக்க போகிறது.
0: ஆமாமா, சில நடிகர்கள் தான் வெற்றி படங்களை கொடுப்பார்கள், சில ரசிகர்களை வந்து உருவாக்குவார்கள், ஆனால் மிகச்சிலரே ஒரு தலைமுறையின் நினைவாக மாறுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லுவினம். அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டியலில் மிக முக்கியமான பேர் தான் தளபதி விஜய் அவர்கள். 90s கிட்ஸ்ல இருந்து இப்ப இருக்கிற இந்த 2K ஜென் சி கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே
1: வந்து
0: இப்ப பிறந்த குழந்தை கூட இவர் யார் அப்படின்னு வந்து தெரியுது. அவர்களையுமே வந்து வசீகரித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னா வந்து மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒருத்தரவை பற்றி தான் இன்றைய நாளும் நாங்கள் ரெட் காபி நிகழ்ச்சியில் உங்களுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி உங்களுக்காக தந்து கொள்ள இருக்கின்றோம். பாடல்களையும் கேட்டுக்கொள்ளலாம். நேரம் 11:06.

0: நேரம் 11:12. விஜய் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 22ஆம் தேதி ஜூன் மாதம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொள்ள இருக்கின்றார் தளபதி விஜய் அவர்கள். அவர்களுடைய ஸ்பெஷலா தான் இன்றைய நாள் நிகழ்ச்சியும் நாங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம்.
1: ஜூன் 22 சொல்லும்போது தமிழ் சினிமா ரசிகர்கள் ஒரு கொண்டாடும் சிறப்பு நாளாகத்தான் இருக்கும். ஏனென்றா ஒரு நடிகரின் பிறந்த நாள் என்று மட்டுமில்லாமல் கோடிக்கணக்கான ரசிகர்கள் உணர்வுகளோடு இணைந்த ஒரு பெயர் அது விஜய், தளபதி விஜய் என்றவரின் பிறந்த நாள் தான். அதுக்காக தான் நாங்களும் இன்று அவர் ஸ்பெஷல் ரெட் காப்பட்டாக இன்று 2 மணித்தாங்கள் உங்களோடு இணைந்திருக்க போகிறோம். மார்னிங் சைரன் ஷெப்பர் சந்திப்பில் மாபெரும் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். இந்த ஆண்டின் புதிய வரவுகளான ஃபேன்சி சாரி ஃப்ரம் 1495, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் 1999, ஆர் சில்க் சாரீஸ் 2435 ஆஃப் சில்க், மைசூர் சில்க் சாரி $35, பியோ மிக்ஸ் சாரி ஃப்ரம் $50, காஞ்சிபுரம் சாரி ஃப்ரம் $100, ஷல்வார் ஹவுஸ் கோட் லேடிஸ் டாப் லேடிஸ் ஸ்கர்ட்ஸ் பாய்ஸ் குர்தா ஃப்ரம் $3 for $25. இன்னும் பல ஆடைகளை 30-80% வரை கழிவு விலையில் பெற அறிய வாய்ப்பு. 1275 மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 18, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் பூக்கடை ஃபுளோரிஸ்டுக்கு அருகில். தொடர்புகளுக்கு 647-406-7736.
0: நேரம் 11:13. தளபதி விஜய் அப்படின்றாலே வந்து வசூல் கிங், நடனத்தில் மாஸ்டர், ரசிகர்களின் இதயத்தில் என்றும் தளபதி. அதே வேளையில் திரையில் நாம் பார்க்கும் விஜய்க்கு பின்னால் மிகவும் அமைதியான, எளிமையான, அதே வேளையில் உணர்வு பூர்வமான ஒரு மனிதர் இருக்கிறார். அவரை பற்றியுமே இன்றைய நாள் நாங்கள் எடுத்து வர இருக்கின்றோம். இன்னும் அப்படியே அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து மிளந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடன்.
1: அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீஃபா உலக போட்டிக்கும் டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஊடகமாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இருக்கிறது, திகழ்கிறது. எனவே இன்றும் அந்த மேட்சும் கூட இருக்கிறது. 12 ஒரு மேட்ச் ஆரம்பிக்க இருக்கிறது. ஸ்பெயின் மற்றும் சவுதி அரேபியாக்கான மேட்ச் இன்று 12 ஆரம்பிக்க இருக்கிறது. எனவே அது பற்றிய அப்டேட்ஸும் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. எனவே தொடர்ந்து முனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு.

0: உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஓரஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
2: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தான் 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
7: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
8: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்,
9: என்னது
8: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
0: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
0: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
10: காற்றில் பரவும் இசை போல
11: வருதே ஞாபகம் வருதே.
12: திரை நட்சத்திரங்கள் தாம் கரை கண்ட கதை சொல்லும் சொல்ல மறந்த கதை, சொல்ல மறந்த கதை.
11: ஞாபகம் வருதே.
13: பெயர் விஜய். பெயரை போலவே தோல்வியை கூட வெற்றியாகவே சூடிக்கொண்டவர் விஜய். விஜய், ஆம், இப்படித்தான் மக்களுக்கு அறிமுகமாகி இருந்தார் ஜோசப் விஜய். 10 வயதிலேயே கேமரா முன் நடிக்க ஆரம்பித்து விட்ட இவர் 18 வயதிலேயே கதாநாயகனாக திரையில் தோன்றினார். இந்த 25 வருடத்திற்கும் மேலான திரைப்பயணத்தில் வெற்றி, தோல்வி, அவமானம், பாராட்டு, புகழ், இகழ் என்று அனைத்தையும் கடந்து வந்து இன்று சரித்துவிட முடியாத இமயமாய் நிற்கிறார். ஒரு கதாநாயகனுக்குரிய முகவெட்டு, உடற்கட்டு என்று எதுவும் இல்லை என்று நிராகரிக்கப்படுபவராகவும், எந்த விதத்திலும் ரசிக்க முடியவில்லை என்று விமர்சிக்கப்படுபவராகவும் இருந்தார் விஜய். இன்றில்லை, 25 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்று எவராலும் அப்படி சொல்லிவிட முடியாது. அவரை போல முகவெட்டும் உடற்கட்டும் இருந்தால் இன்று ஹீரோவாவது எளிது என்று சொல்கிறார்கள். இதுதான் அவரது குறைந்தபட்ச சாதனை. விஜயின் வரலாற்றை அறிய அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகரின் திரைப்பயணத்திலிருந்து நாம் துவங்க வேண்டும். இரட்டையர்த்த வசனங்கள் முன்னின்றன. விஜயை வைத்தே சினிமா எடுக்கவும் வைத்தது. இந்த இடத்தில் ஒரு உண்மையை சொல்லியாக வேண்டும். ஒரு சிறந்த இயக்குநராக 80களில் வலம் வந்த எஸ் ஏ சந்திரசேகர் விஜயை வைத்து படம் எடுக்க ஆரம்பித்த பின் புதிய உச்சத்தை அல்ல, தன் இடத்தை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பிறகும் பல படங்களை இயக்கியிருந்தாலும் அவரால் தனது பழைய வெற்றிகளை கூட முறியடிக்க முடியவில்லை. ஆனால் விஜய் வேறு லெவலுக்கு சென்று விட்டார். விஜயின் தந்தை இயக்கிய படங்களில் சிறுவயது விஜயகாந்தாக விஜய்தான் நடித்திருப்பார். பின்பு ராம்கி நடித்து எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய இது எங்கள் நீதி என்ற படத்தில் பள்ளியில் படிக்கும் மாணவனாக நடித்து பாதியில் இறந்துவிடும் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அதன் பிறகுதான் 1992 இவரை தன் இயக்கத்தில் நாளைய தீர்ப்பு என்ற படத்தில் அறிமுகப்படுத்தினார் எஸ் ஏ சி. அடுத்ததாக விஜய் தன் தந்தை இயக்கத்தில் செந்தூர பாண்டி என்ற படத்தில் நடித்தார்.

0: நேரம் 11:30 எஸ்எஃப்எம் 102 தசம் ஏழோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: வாராந்த விற்பனை வழங்கும் எஸ்பி மோட்டர்ஸ் இந்த வாரம் தங்களுடைய மாபெரும் விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 5 தளங்களிலும் தங்களுடைய மாபெரும் விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் வருகின்ற பொழுது பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கலாம். ஓர் சின்னவங்க பவுன் 4.99, ராசவள்ளி கிழங்கு பவுன் 3.99, முருங்கையிலே அகத்தியிலே கட்டி 2.99, பீட்ரூட் 99 சென்ஸ், ஒல்லி 1.99, தக்காளி பழம் 1.49, ஜிஞ்சர் பவுன் 2.99, கறிமிளகாய் 2.99, மரவள்ளி கிழங்கு 1.49, மல்லியிலே கட்டி புதினாயிலே கட்டி கியூக்கம்பர் 3.5 நீங்கள் பெற்றுக்கலாம் ஒவ்வொன்றும். அதேபோல வாழைக்காய் பவுன் 1.89, வாழைப்பு 1.89 ஆக பெற்றுக்கொள்ள முடியும். கத்திரிக்காய் 1.99, 10 பவுன்ஸ் வெள்ளவங்க 4.99, உருளைக்கிழங்கு 10 பவுன்ஸ் 3.99, 7 தேசிக்காய் 1.99 நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். புரும்புலியில் வாரம் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் ஏராளமான பல வகையில் பெற்றுக்கலாம். 2 மாதுளம்பழம் $5, பேஷன் ஃப்ரூட் 3.5, அன்னாசி பழம் $2, அப்பிள் 1.99, பலாப்பழம் மாம்பழம் முள்ளநீர் கரும்பு அன்னமுன்னா பழம் ரம்புட்டான் மங்குஸ்தான் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான பழங்கள் எல்லாம் நீங்கள் பெறுகின்ற பொழுது விசேடமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பப்பாப்பழம் 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நீங்க வருகின்ற பொழுது 300 கிராம் மேகி கோக்கரம்பில் பவுடர் 3.99, ஐங்கர் நெஸ்டமோட் 6.99, லெமன் பாஃப் $2, மிக்சர் 4.99, எஸ்பி பிராண்டின் மிளகாய் தூள் 7.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 2 உப்பு $5, 4 டின் ஃபிஷ் $10, சோயா மீட் 89 சென்ஸ், சோப்பரிசிமா 8 பவுன்ஸ் 8.99, 8 பவுன்ஸ் சோரம்பருப்பு 9.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 5.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, பிஹெச் நல்லெண்ணெய் 11.99, எஸ்பி மட்டாரசி 6.99, பொன்னியர் 8 பவுன்ஸ் 7.99, ஏராளமான பூஜை பொருட்கள் பூக்கள் பூமாலைகள் சொல்லி அத்தனை தேவைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கலாம். அதுபோல எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தலவாட சந்தையில் 6 ஃபீட் வுட் வுடன் பெட்ரூம் செட் வந்து $1,299, 3 பீஸ் சோபா செட் வந்து $899 பெற்றுக்கலாம், 5 பீஸ் டைனிங் செட் $399 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், 6 பீஸ் மாடர்ன் பெட்ரூம் செட் வந்து $1,499 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல கிளாஸ் டாப் காஃபி டேபிள் வந்து $120 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான தளபாடங்களை நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக எஸ்பி இம்போர்ட்டர்ஸின் கார்டினில் நீங்கள் துளசி, கற்பூரவல்லி, நந்தியாவட்டை, நித்திய கல்யாணி, எக்ஸோரா, வேப்பமரம், வெற்றிலை, கற்பூரவல்லி, மல்லிகை சொல்லி செவ்வரத்தின் சொல்லி ஏராளமான பூமரக் கன்றுகள் கூட இருக்கின்றன. அதையும் தாண்டி மரக்கறி கன்றுகளையும் கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸின் மீன் சந்தையில் கூட இலங்கை, இந்திய, கரீபியன் நாடுகள் ரக்கமா செய்யப்படுகின்ற ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதனை கூட நீங்கள் விஷேட வெளியில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பிரும்புலியன் லோரன் சந்திப்பில் தங்களுடைய மாபெரும் விற்பனை தந்து கொண்டிருக்கின்றார்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6475922 6475490059.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28, 6476565690 6476565690.
6: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 11:45, விஜய் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: பாத்தீங்கன்னா சகனா, விஜயோட முதல் சம்பளம் வந்து 500 ரூபாய் மட்டுமே தான் இருந்திருக்கிறது. குழந்தை நடிகராக வெற்றி படத்தில் நடித்ததற்காக அந்த தொகை வழங்கப்பட்டதாம். குழந்தை நடிகராக 10 வயதிலேயே கேமரா முன் நின்றவர் தான் விஜய். ஹீரோவாக வருவதற்கு முன்பே பல வேடங்களில் நடித்த ஒருவராகத்தான் இருக்கிறார். இன்று பாத்தீங்கன்னா இந்தியாவின் அதிக சம்பளம் பெறும் நடிகர்கள் ஒருவராக உயர்ந்தவர் தான் விஜய். சம்பளத்தில் 500 ரூபாய் சம்பளத்தில் தொடங்கிய பயணம் கோடிக்கணக்கான இதயங்களை வென்ற கதையாக மாறியதுதான் விஜயின் கதை.
0: ஆமாம், நிச்சயமாக இதே மாதிரி இன்னும் நிறைய விடயங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த பொழுதில் SP இம்போர்ட்டர்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: 5 பெருந்தரங்களை கொண்ட SP இம்போர்ட்டர்ஸ் தங்களுடைய மாபெரும் விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சந்திப்பில் குறிப்பாக ஃபாதர்ஸ் டே முன்னிட்டு ஹேங்கிங் பாஸ்கெட் வந்து $2.25 அல்லது $5.50 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ரோசஸ் வந்து $3.50 அல்லது $20 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். SP இம்போர்ட்டர்ஸில் ஏராளமான விற்பனை இடம்பெறுகிறது. 2 மாதுளம்பழம் $5, பேஷன் ஃப்ரூட் $3.50, நாசிப்பழம் $2.50, ஆப்பிள் $1.99, பலாப்பழம் முழுமையா பிறகு $1.29, மாம்பழ பாக்ஸ் $16.99, அதுபோல இளநீர் கரும்பு முருங்கிலே அகத்திலே 1.99 கட்டாக பெற்றுக்கொள்ளலாம். பீட்ரூட் 99 சென்ட்ஸ்,

0: உள்ளி 1.99, தக்காளிப்பழம் 1.49, ஜிஞ்சர் 2.99, கறிமிளகாய் 2.99, மரவள்ளி கிழங்கு பவுன் 1.49 நீங்கள் பெற்றுக்கலாம். மல்லியிலை கட்டு, புதினா இலை கட்டு, கிக்கம்பர் 3.5 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய் பவுன் 1.99, வாழைப்பூ 1.89, அதுபோல கத்திரிக்காய் பவுன் 1.99, வெள்ளவங்காயம் 10 பவுன்ஸ் 4.99, உருளைக்கிழங்கு 10 பவுன்ஸ் 3.99, ஏழு தேசிக்காய் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பிரம்மியல் சந்திப்பில் அமைந்திருக்கிற எஸ்பி போர்டர்ஸ் இந்த வாரத்துக்கான மாபெரும் விற்பனையை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபாதர்ஸ் டே ஹேங்கிங் பாஸ்கெட் $2.25 அல்லது 5 நீங்கள் கொள்ளணும் செய்யப்படுது $50 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ரோசஸ் வந்து $3.50 அல்லது ஈச் $20 நீங்கள் எஸ்பி போட்டஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பூஜை பொருட்கள், பூக்கள், பூமாலைகள் சொல்லி அத்தனை தேவைகளுமே ஒரே கூரை எங்களுக்கு நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் 300 கிராம் மேகி கோக்கரம் பவுடர் 3.99, ஆங்கர் நெஸ்டமோட் 6.99, லெமன் பாஃப் $2.3, மிக்சர் 4.99, எஸ்பி மிளகாத்தூள் 7.99, 2 உப்பு $5, 4 ஒரு கிலோ விபூதி சந்தனம் குங்குமம் ஒவ்வொன்றும் 12.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எந்தியா 3.29, கரிச்சந்திரா நோடிஸ் $5, $10 நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் மீன் சந்தையில் வருகின்ற பொழுது உளமீன் 9.99, திரளிமீன் 5.99, கருந்திரளி 6.99, கொடுவாமீன் 8.99, பால்சுரம் 6.99, கோழிக்கால் 2.69, ட்ரம்ஸ்டிக் 2.99, அதுபோல பீஃப் 9.99 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஊர் ஆட்டுப்பாங்கை $50 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். காட்டுப்பன் பயிற்சி 6.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நீங்க வருகின்ற பொழுது ஏராளமான கார்டின் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் கார்டின் சென்டர் இருக்கிறது வழியே, அதில் ஏராளமான பூமரக்கன்றுகள், மரக்கறி கண்டுகள் சொல்லி அத்தனையுமே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய தேவைகள் அத்தனையுமே பூர்த்தி செய்வதற்கு பிரிமிலியன் லாரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தங்களுடைய மாபெரும் விற்பனை தந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: நேரம் 11:49.
2: விஜய் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தளபதி என்று சொல்லும் பொழுது அந்த நடனம் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. சகானா நடனத்துக்கு ஒரு பெயர் என்று கூட சொல்லலாம். திரையில் அவர் வந்து அதிரடியாக நடனம் ஆடினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முறையான இந்த டான்ஸ் ட்ரைனிங்கோ இந்த டான்ஸ் கிளாஸஸோ போகாமல், அதாவது எங்களை மாதிரி டான்ஸ் எல்லாம் படிக்காம அந்த ஆடக்கூடியவர்
3: எங்களை மாதிரி
2: டான்ஸ் ட்ரைனிங் எதுவுமே பெற இல்லையா, ஆனாலும் நடன திறமை வந்து அவர் சுயமாகவே வளர்த்து கொண்டிருக்கிறார். அதுவும் நடன பயிற்சி இல்லாமல் தமிழ் சினிமாவின் சிறந்த டான்சர்களில் ஒருவராக உயர்ந்தவர் தான் தளபதி விஜய்.
3: ஆமாம், நிறைய நடன இயக்குநர்களிடம் கூட கேட்டால் நீங்கள் உங்கள் எந்த நடிகருடன் உங்களுக்கு வந்து பணியாற்றுவது மிகவும் மிளகுவாக இருக்கும், இல்லாட்டி வந்து பிடிக்கும் அப்படின்னு கேட்டு நிறைய பேர் வந்து விஜயுடைய பேர் தான் வந்து முதல்லயே வந்து
2: சொல்லுவேன்.
3: அந்த மாதிரி ஒரு திறமையை கொண்டவர் என்று கூட கூறிக்கொள்ளலாம். தொடர்ந்து மனிதர்கள் இஸ்டெஃபம் தமிழுடன்.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இரி ஸ்டெஃபன் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2892425450 தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 2892425450.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
3: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26 27 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்பிடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474254332 4162923220 6479750524.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல் ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372672394 4162899993.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 12:02 இஸ்டஃபம் 102 தசமேழோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: இஸ்டஃபம்.ca உடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டஃபம் தமிழ், யூடியூபில் இஸ்டஃபம் 102.7. இஸ்டஃபம் தொடர்புகளுக்கு 416-8241-2212 மற்றும் இஸ்டஃபம் 102.7@gmail.com என மின்னஞ்சல் உடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
0: விஜய் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுடன் நாங்களும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதுக்கு முன்னால் காலநிலை என்ன மாதிரி இருக்கு அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். தற்போதைய வெப்பநிலை 22°C உடல்நிலை 24°C இருக்கின்றது. இதேவேளையில் எரிபொருளின் விலையில் இன்றைய நாள் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படி என்று கூறிக்கொண்டு நாங்கள் இன்னும் பல விஷயங்கள் அவரை பத்தி பேசிக்கொள்ள இருக்கின்றோம்.
1: தமிழ் சினிமாவின் மாஸ் ஹீரோ வசூல் நாயகன் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதய துடிப்பு. நடிகர், பாடகர், நடன கலைஞர் என பன்முக திறமை கொண்ட தளபதி விஜய் பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக உயர்ந்தவர் தளபதி விஜய். அவருடைய எளிமை, கடின உழைப்பு மற்றும் ரசிகர்கள் மீதான அன்பு இதென்று அவருக்கான ஒரு தனி இடத்தை தான் பிடித்திருக்கிறார். எனவே அவரை பற்றி தான் நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். தளபதி என்ற அந்த பெயர் பார்த்தீங்கன்னா ரசிகர்களால் வழங்கப்பட்ட பட்டம், அது அவருடைய ஒரு அடையாளமாகவே மாறிவிட்டது என்று நாங்கள் கட்டாயம் சொல்லி ஆகணும். எனவே தளபதி விஜய் பற்றி தான் நாங்களும் இன்னும் ஒரு மனிதாலும் பேச காத்திருக்கின்றோம். அவருடைய அழகழகான பாடல்களும் வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீஃபா 2026 ஒரு மேட்ச் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. ஸ்பெயின் மற்றும் சவுதி அரேபியாக்கான மேட்ச் தான் அட்லாண்டாவில் இப்பொழுது ஆரம்பமாயிருக்கிறது. 12 ஆரம்பமாயிருக்கிறது. எனவே அது பற்றிய அப்டேட்ஸ், இந்த ஸ்கோர் டீடைல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் பரபரப்பான இந்த மேட்சை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டே இருக்க போறோம் இல்லையா?
0: ஹாட் அண்ட் ஸ்வீட்டா நாங்களும் வந்து தந்து கொள்ள இருக்கின்றோம். ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: நேரம் 12:08. ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் தளபதி விஜய் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க.
3: குறிப்பா சஹானா பாத்தீங்கன்னா இந்த தளபதி கச்சேரி பாட்டெல்லாம் போட்டுட்டு இந்த டான்ஸ் மோட்லயே இருக்கிறாங்க.
2: அது அந்த ஹுக் ஸ்டெப் இருக்குல்ல,
3: அது ட்ரை பண்றீங்களா?
2: ட்ரை பண்றேன், முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நல்லா தான் இருக்கு. இன்னும் முயற்சி செய்து தளபதி விஜய்க்கு ஒரு காம்படிஷனா நீங்க டான்சரா வரணும்னு நாங்க வாழ்த்துகிறோம்.
2: மிக்க நன்றி.
3: ஓஷோவாவில் நேற்று முதல் கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகியுள்ளது சிந்து கிச்சன். முதன் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழி சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கறி என 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், வல்வெட்டித்துறை ஸ்டைல் கோழிப்பூக்கை, சிக்கன் அல்லது லேம் பிரியாணி வகைகள், கொத்துரோட்டி வகைகள் என இன்னும் ஏராளம் உணவுகள் விருந்தாக. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெறலாம். ஸ்காப்ரோ மார்க்கம் துர்கம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படும். சைவ மற்றும் அசைவ கேட்டரிங் உணவு சேவைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். நேற்று முதல் இலக்கம் 1304 ஹார்மனி ரோட் நார்த் ஓஷாவாவில் திறக்கப்பட்டுள்ளது சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். தொடர்புகளுக்கு
4: 647-7107-709.
5: எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்,
6: போட்டே ஆகணும்.
7: Thank you. And he's fine.
8: Whoa, whoa, whoa! Out of the way, people! Okay, get her up!
7: She's fine. She just needs switches.
9: Are you Dr. Moran from India?
7: Yeah.
9: I saw your interview in the morning paper.
7: Oh, thank you.
9: You're so lucky. At the moment, your health is at risk. You had one of the best surgeons in the world a minute away.
10: Thank you, sir.
7: No problem. Okay, take care. God bless.
11: Sorry. We're extremely sorry for your inconvenience, sir.
7: It's okay. Na pesra bhashayum potrukra dressum da ungalku prachana na maara vendiyadhu na illa neenga da
11: sir.
7: Don't judge a book by its cover, bro.
11: Okay, sir.
12: Your pen, sir.
7: Thank you.
13: Salute.

0: நேரம் 12:16 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். விஜய் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். பீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் பெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போட்டி பீஃபா வேர்ல்ட் கப் 2026 ஒரு போட்டி ஸ்பெயின் மற்றும் சவுதி அரேபியாவுக்கான ஒரு போட்டி இடையிலான ஒரு போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அட்லாண்டாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போட்டியில் இப்பொழுது 16:08 முடிவடைந்த நிலையில் ஸ்பெயின் ஒரு கோலை அடித்திருக்கிறது. 1-0 என்ற வகையில் ஸ்பெயின் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. தந்தையர் தின வாழ்த்துக்களுடன் தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் தந்தையர் தின கொண்டாட்டம். இன்று தந்தையர் தினத்தை முன்னிட்டு செய்குலி சேதாரம் இல்லாமல் நகைகளை வாங்குங்கள். நகை சுமைப்பு திட்டத்தில் சேரும் பொழுது கோல்ட் காயின், தங்க சங்கிலி அல்லது கை சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். இப்பொழுது 5,000-க்கும் மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தொடர்புகளுக்கு
2: பெற்றுக்கொள்ள முடியும். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் இன் ஃபர்னிச்சர் சந்தையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக்கொள்ள முடியும். லாரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.

0: ஆட்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்காக ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங் சிந்து கிச்சன். முதன் முதலாக 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், 10 வகையான சீஃபுட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் சீஃபுட் சாப்பாட்டு பார்சல், விவிடி ஸ்டைல் கோழிப்புக்கை, பிரியாணி வகைகள், கொத்துரொட்டிகள், இன்னும் பல. June 20 சனிக்கிழமை 13/4 ஹாமனி ரோட் நோர்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். ஸ்காப்ரோ மாக்கம் டூராம் பகுதிகளுக்கு டெலிவரி சேவைகளும் வழங்கப்படும்.
2: 6470109.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield Dikumidayal, Ingu Matume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangagira, 416-299-1020.
4: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 முதல் June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷட தவிழ்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.
0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன் 102.7.

0: நேரம் 12:29. விஜய் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டின்னு சொல்லும்போது தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு போட்டி ஸ்பெயின் மற்றும் சவுதி அரேபியா இடையிலான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. விறுவிறுப்பான சுவாரஸ்யமான இந்த போட்டியில் ஸ்பெயின் இப்பொழுது 29 முடிவில் 3 அடித்திருக்கிறது. 3-0 என்ற அடிப்படையில் இந்த போட்டியில் ஸ்பெயின் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் இலத்திரனியல் வாகனங்களின் விற்பனை இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் கடந்த ஆண்டு சமகாலத்தை விட 20.8% அதிகரித்துள்ளது. ஈரான் போரால் எரிபொருள் விலை பாரிய அளவில் உயர்வடைந்தமை, இலத்திரனியல் வாகனங்களுக்கான மானியங்களை மத்திய லிபரல் அரசு மீள நடைமுறைப்படுத்தியமை ஆகியன இதற்கு காரணங்களாக அமைந்துள்ளன.
1: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்று சுவிட்சர்லாந்தில் ஆரம்பமாகியுள்ளன. வெளிப்படையான முறையில் இருதரப்புக்கும் கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்வதாக ராஜதந்திர தரப்புகளை மேற்கோள் காட்டி செய்திகள் கூறுகின்றன. ஈரானுடனான உறவுகளை மாற்றியமைக்க அமெரிக்கா தயாராக உள்ளதென பதில் ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார்.
0: தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆலையொன்றில் இடம்பெற்ற அமோனியா கசிவினால் குறைந்தது 9 பணியாளர்கள் உயிரிழந்துள்ளனர். இவ்விபத்து குறித்த உடனடி விசாரணை அறிக்கையை 24 மணி நேரத்திலும் முழுமையான அறிக்கையை 3 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் விஜய் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய்கள் நிவாரணமும் அறிவித்துள்ளார். விசாரணைகளுக்கு விசேட குழுவினை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட ஆலையின் உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
1: இலங்கையின் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் குற்றமிழைத்தவர்களை தப்ப வைக்க பேரினவாத தரப்புகள் முயற்சிப்பதாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளர் ஞா ஸ்ரீநேசன் சாடியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் செம்மணி புதைக்குழி விவகாரங்களை தற்போதைய அரசு கையாளும் விதத்தை வரவேற்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம்
4: 102.7. எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

0: நல்ல விஷயம்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 5086 95 52 4165088 95 52 IP Gold House திருமணம் பூ புனித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மாக்கம் 905 5540 8908.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தருசன் ரை கொடுங்கள். கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
0: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம், 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798 6478182798.
3: எங்களிசை ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 12:42 ஈஸ்டபம் 102.7 ரெட் கார்பெட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பீஃபா வேர்ல்ட் கப் 2026 தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு போட்டி நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்பெயின் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையிலான ஒரு போட்டி இடம்பெற்றுக் கொண்டு

0: முன்னிட்டு கேங்கிங் பாஸ்கெட் 2.25 டாலர் அல்லது 5.50 டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது ரோசஸ் வந்து 3.50 டாலரும் ஈச்சாக 20 டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எஸ்பிஎம் போட்டஸில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல ஏராளமான பொருட்கள்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3.99, ஆங்கர் நெஸ்ட் மோடு 6.99, லெமன் பாஃப் 2.3 டாலர், மிக்சர் 4.99, எஸ்பி பிராண்ட் மிளகாத்தூள் 7.99, 2 உப்பு 5 டாலர், 4 டின் ஃபிஷ் 10 டாலர், சோயா மீட் 89 சென்ட், சோப்பரிசிமா 8 பவுண்ட்ஸ் 8.99, 8 பவுண்ட்ஸ் துவரம் பருப்பு 9.99, 8 பவுண்ட்ஸ் மைசூர் பருப்பு 5.99, 8 பவுண்ட்ஸ் முழு உளுந்து 9.99, பிஹெச்என் எல்எண்ணெய் 11.99, எஸ்பி பிராண்டின் மட்டா அரிசி 6.99, பொன்னி அரிசி 8 பவுண்ட்ஸ் 7.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக ஊர் சின்ன வெங்காயம் விஷேட விலையில் இந்த வாரம் 4.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். ராசவள்ளி கிழங்கு 3.99, முருங்கையிலை அகத்தியிலை கட்டை 2.99, பீட்ரூட் பவுன் 99 சென்ட்ஸ், உள்ளி 1.99, தக்காளி பழம் 1.49 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஜிஞ்சர் பவுன் 2.99, கறிமிளகாய் 2.99, மரவள்ளி கிழங்கு 1.49, மல்லியிலை கட்டு, புதினா இலை கட்டு, கியூக்கம்பர் 3.5 டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாழைக்காய் பவுன் 1.89, வாழைப்பூ 1.89 பெற்றுக்கொள்ள முடியும். கத்தரிக்காய் பவுன் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல வெள்ள வெங்காயம் 10 பவுன்ஸ், 4.99, உருளைக்கிழங்கு 10 பவுன்ஸ், 3.99, 7 தேசிக்காய் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பல வகையில கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக 2 மாதுளம் பழம் 5 டாலர், ஃபேஷன் ஃப்ரூட் 3.5 டாலர், அன்னாசி பழம் 2.5 டாலர், 1 ஆப்பிள் 1.99, பலாப்பழம் முழுமையாக பிறகுண்ட பொழுது 1.29, மாம்பழ பாக்ஸ் 16.99, இளநீர் கரும்பு அன்னமுன்னா பழம் ரம்புட்டான் மங்குஸ்தானை பெற்றுக்கொள்ளலாம். பப்பா பழம் 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ். அதேபோல மீன் சந்தையில் கூட விற்பனை இடம்பெறுகிறது. விலைமீன் 9.99, திரளி மீன் 1.59, கருந்திரளி 6.99, கொடுவா 8.99, பால்சூர் 6.99, கோழிக்கால் 2.69, ட்ரம் ஸ்டிக் 2.99, மாற்றிறச்சி 9.99 நீங்கள் பெற்றுக்கலாம். உள்நாட்டு பங்கு 50 டாலரும் காட்டுப்பண்டிறச்சி 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எஸ்பி போட்டஸின் மீன் சந்தையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எஸ்பிஎம் என்ன கார்டன் சென்டரில் ஏராளமான பூமரக்கன்றுகள், குறிப்பாக துளசி, கற்பூரவள்ளி, நந்தியாவட்டை, நித்யா கல்யாணி, எக்ஸோரா, வேப்பமரம், வெற்றிலை, கற்பூரவள்ளி, மல்லிகை என்று சொல்லி ஏராளமான பெற்றுக்கொள்ளவும், அதேபோல மரக்கறி கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். வண்டி, புடல், பாவல், கத்தரிக்காய், மிளகாய், பைட்டங்காய் கன்றுகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நேரடியாக வருகின்ற பொழுது. அதுபோல எஸ்பிஎம் பட்டசன் தளபாட சந்தையில் கூட விற்பனைகள் இடம்பெறுகிறது. குறிப்பாக ஏராளமான தளபாடங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 6 பீஸ் வூடன் பெடல் செட் 1299, 5 பீஸ் லைனிங் செட் 3.399 நீங்கள் பெற்றுக்கலாம். 3 பீஸ் சோபா செட் 899 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கிளாஸ் டாப் காஃபி டேபிள் 129 அளவுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம் பிரம்பியின் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
1: நேரம் 12:45 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: திரையில் மாஸ் ஹீரோவாக தோன்றி அனைவரது இதயத்திலும் இடம் பிடித்த விஜய், தளபதி விஜய் பற்றிய நிகழ்ச்சி தான் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ரெட் கார்பெட் விஜய் ஸ்பெஷலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்னது போலேயே நிஜ வாழ்க்கையில் அமைதியும் வலிமையும் விரும்பும் மனிதராகத்தான் பலருக்கு தெரிந்த உண்மையாகவும் இருக்கிறது தளபதி விஜய் பற்றி. அது மட்டும் இல்லாமல் அவர் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கும்பொழுது, சர்வதேச படங்கள் அதாவது அனைத்து விதமான படங்களையும் அதிகம் பார்த்து உலக சினிமாவில் இருந்து கதையமைப்பு, திரைக்கதை, நடிப்பு, பாணி அவற்றை வந்து கவனித்து அதை வந்து ஒரு பழக்கமாகவும் வைத்திருக்கிறாராம். இதிலும் பாத்தீங்கன்னா சகனா, அவர் வந்து ஹீரோவாக எல்லாருக்குமே தெரியும். ஹீரோவாக நிறைய படங்கள் நடித்திருக்கிறார். பாடகர், டான்சர், நடனம் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் பேசலாம். ஆனாலும் வில்லன் சாலிலும் அவர் ஒரு படம் நடித்திருக்கிறாராம் சகனா. அது என்ன படம் என்று பார்த்தீங்கன்னா, பிரியமுடன் திரைப்படத்தில் தான் அவர் வந்து இந்த கிரே ஷேட் கதாபாத்திரம் ஒன்றில் நடித்திருக்கிறார். அது வந்து ரசிகர்களுக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கிறது.
1: ஆமாம், அழகிய தமிழ் மகன் படத்தில் வந்து அவர் ஒரு அந்த டார்க் ஷேட்ல வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஏற்கனவே அவர் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருக்கிறார். அந்த படத்துலேயும் கூட எக்கச்சக்கமான நிறைய அழகிய பாடல்களும் இருக்கின்றன.
2: நிச்சயமா,
1: அந்த வகையில் இன்றைய நாள் நாங்களும் தளபதி விஜய் பற்றிய தகவல்களோடு நாங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். அவருடைய பிறந்த நாளை நாளைய நாள் கொண்டாடி கொள்ளிருக்கின்றார். அந்த வகையில் இன்றைய நாள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு சஞ்சீத் மற்றும் சுரேகா அவங்களோடு இணைந்திருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹானா லிங்கநாதன்,
2: நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: நன்றி, வணக்கம்.

0: Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM. The greatest
2: radio station. Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
6: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக். தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 Rutherford Drive, யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
2: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
7: ஸ்காபரோவில்
8: அகரம் சில்க்,
7: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
7: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம் பட்டுக்களின் சிகரம்.
9: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
2: ஒரு கேள்வி, ஆறு பதில்கள்.
1: வந்து இப்ப நான் என்ன கூட சொல்றது?
2: எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
3: இதெல்லாம் எப்படி?
1: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகும்டா.
2: சிகரம் தொடு.

0: நன்றி சகானா மற்றும் நிபாஜினி, இனிமையான வணக்கம் என்னுடைய. வணக்கம் சுரேகா.
1: வணக்கம் சஞ்சயன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: அதே போலவே ஆரம்பத்திலேயே நாங்கள் தந்தையர்கள் அனைவருக்கும் இனிமையான தந்தையர் தின நல் வாழ்த்துக்களை இஸ்டெஃப்எம் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே 21ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை சிகரம் தொடு நிகழ்ச்சியோடு ஈஸ்ட் எஃப்எம்மில் நேர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி.
1: இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் சஞ்சய், இன்னைக்கு தான் அஃபிஷியலா சமர் வந்து ஸ்டார்ட் ஆகுதா? இனித்தான் தன்னோட வேலையை வந்து காட்ட போகுது சமர்.
0: நம்புறீங்க? எனவே இன்று நாளும் வளமை போல் 8 கயிறுகள் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த 8 கயிறுகளுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்க தான். எனவே அதனை தெரிவு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு அந்த இலக்கத்தை நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கேள்வியை சொல்வோம். 15 வினாடிகளுக்குள் நீங்களும் நாங்களுமாக இணைந்து அந்த பதிலை சொல்லி உங்களை சிகரத்தில் ஏற்றி விட்டு அந்த அழகு பார்த்து நீங்கள் கேட்கின்ற பாடலை தருவோம். அது உறுதி. இதுவரைக்கும் அதான் நடந்திருக்கு, இன்றைக்கும் அதான் நடக்க போகுது,
1: இனியும் அதுதான் நடக்கும்.
0: அது மாறலாம்.
1: நீங்க சொன்னீங்க 20 டிகிரி செல்சியஸ் ஆகிறது 21 ஆக உணர்கின்றோம்.
0: அதே போல பிற்பகல் வலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நள்ளிரவு வலை 14 டிகிரி செல்சியஸ் ஆகும் வெப்பநிலை வீழ்ச்சி அடையும் என்று எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. நாளை நாள் திங்கட்கிழமை அதிக கூடிய வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ், அதிக குறைந்த வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ்.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவது இல்லை.
0: அதே போலவே eastfm.ca இருக்கிறது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எமது நிகழ்ச்சிகளை ஆன்லைன் மூலமாக கேட்கலாம். அதே போலவே ஆப் மூலமாகவும் எமது ஆண்ட்ராய்டு அல்லது iOS இயங்குதளத்தை பயன்படுத்துகின்றவர்கள் ஆப்பினை இலவசமாக தரவிறக்கம் செய்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
1: அலுவலக தொழிலக்கம் 416-8241212 eastfm102.7@gmail.com உடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இருக்கு, அங்கேயும் eastfm தமிழ், யூடியூப்ல eastfm102.7. சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

0: 1:08 சிகரம் தொடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்ஸ்டஃபெமில். நீங்களும் உங்களோடு இணைந்து சிகரத்தை தொடலாம், சிகரத்தை தொட்டு பாடலை கேட்கலாம். அதற்கு நீங்கள் 8 கயிர்களில் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும். தெரிவு செய்ததற்கு பின்னர் நாங்கள் சொல்கின்ற அல்லது கேட்கின்ற கேள்விக்கு 15 வினாடிகளுக்குள் ரெண்டு பேருமாக சேர்ந்து, அதாவது உங்களை தனியாக அம்போண்டு விட மாட்டோம், ரெண்டு பேருமாக சேர்ந்து மாறி மாறி பதில்களை மாறி மாறி, அதாவது நீங்கள் முன்னு நாங்கள் ஒன்று, நாங்கள் தனியாக முன்னு நீங்கள் தனியாக முன்னு இல்லை, நாங்கள் ஒன்று சொல்லுவோம், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நாங்கள் ஒன்று சொல்லுவோம், அந்த மாதிரி.
1: இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே அரேஞ்ச் சொல்லலாம்.
0: அது வேற, அந்த ஃப்ளோவை பார்த்து நாங்களே விளங்கிக் கொள்வோம், உங்களுக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரிலாம் சொல்லி நீங்கள் சீக்கிரத்தில் ஏற்றி விட்டு நாங்கள் பாடலை தருவோம். அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4165544040.
0: ஓஷோவில் நேற்று முதல் கிராண்ட் ஓப்பனிங்குடன் அறிமுகமாகியுள்ளது சிந்து கிச்சன். முதன்முறையாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழி சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கறி என 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், வல்வெடித்துறை ஸ்டைல் கோழி புக்கை, சிக்கன் அல்லது லேம், பிரியாணி வகைகள், கொத்துரொட்டி வகைகள் என்ற என இன்னும் ஏராளம் உணவுகள் விருந்தாக. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்கார்போரோ மார்க்கம் டிரம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படுகின்றது. சைவ அசைவ கேட்டரிங் சேவைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். நேற்று முதல் இலக்கம் 1304 ஹார்மனி ரோட் நோர்த், ஆஷாவில் திறக்கப்பட்டுள்ளது சிந்து கிச்சன். கேட்டரிங் அண்ட் டேக் அவுட் 6477102709.
1: மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். இந்த ஆண்டின் புதிய வரவுகளான ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் 1499, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் 1999, ஆர்ட் சில்க் சாரீ 2 for $35, சாஃப்ட் சில்க், மைசூர் சில்க் சாரீஸ் $35, பியோ மிக்ஸ் சாரீஸ் ஃப்ரம் $50, காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $100, ஷல்வார், ஹவுஸ் கோட், லேடிஸ் டாப், லேடிஸ் ஸ்கர்ட்ஸ், பாய்ஸ் குர்தா ஃப்ரம் $3 for $25. இன்னும் பல ஆடைகளை 30% to 80% வரை கழிவு விலையில் பெற அரிய வாய்ப்பு. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 18, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் பூக்கடை ஃபிளாரிஸ்டுக்கு அருகில். 6474067736.
0: போட்டிகள் பற்றி நாங்கள் பார்க்கலாம். இன்றைய நாளில் மொத்தம் 4 போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, ஸ்பெயின் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையிலான போட்டிகள் இடம்பெறுகின்றன. ஸ்பெயின் 3 கோல்களை பெற்று முன்னணியில் இருக்கின்றது. ஹாஃப் டைம் முடிந்து இப்பொழுது போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றன. 47 நிமிடங்கள் என்னுடைய நிறைவிலே ஸ்பெயின் 3 கோல்களோடு முன்னிலையில் இருக்கின்றது. அதே போலவே குரூப் ஜியை பொறுத்தவரையிலே பெல்ஜியம் ஈரானுக்கு இடையிலான போட்டி இன்று நாள் 3 மணிக்கு ஆரம்பமாக போகின்றது. அதேபோல குரூப் எச்ஐ பொறுத்தவரை உருகுவே காபோவேடோவுக்கு இடையிலான போட்டிகள் இன்று மாலை 6 மணிக்கும், குரூப் ஜியை பொறுத்தவரையிலே அடுத்த போட்டியாக நியூசிலாந்து, எகிப்த், இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான போட்டி 9 மணிக்கு இன்றைய நாள் நிமிடம்பெற காத்திருக்கின்றது. எனவே அந்த தகவல்களை உங்களுக்காக உடனுக்குடன் ஸ்டெஃபம் கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா தருவோம். என்ன அப்படி காரில் போயிட்டு இருக்கிறேன், நீங்கள் லைவ் பார்க்கலாது, லைவ் பார்க்கறோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நாங்கள் இந்த ஸ்கோர் மூலமாக தருவதற்கு காத்திருக்கின்றோம்.
1: நாங்கள் சொல்றதே நீங்கள் ஏதோ ஸ்டேடியத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும்.
0: அப்படியா? அப்போ எஃபெக்ட் எல்லாம் போடணும் சுரேகா. ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 ட்ரோண்டு ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்டெஃப்எம் 102.7.

0: ஒரு மணி 15 நிமிடம் இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை நீங்கள் இணைந்து கொள்ளலாம், சிகரத்தை தொடலாம், பாடலை கேட்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, செய்ய வேண்டியது 8 கயிறுகள். 8 கயிறுகளில் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்யலாம், நாங்கள் கேள்வியை சொல்வோம், அதற்குள் மறைந்திருக்கின்ற கேள்வியை சொல்வோம், அதுக்கு நீங்கள் பதிலை தனியே சொல்ல தேவையில்லை, எங்களோட சேர்ந்து சொல்லி வெற்றி பெறலாம். பாடலை கேட்கலாம், அழைக்கலாம்.
1: 416-554-4040
0: யோகேஸ்வரன்களோடு இருக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம். இருவருக்கும் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம் யோகேஸ்வரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறோம். நிகழ்ச்சியில இணைகிறதுக்கு முன்ன எல்லாருக்கும் இன்றைக்கு தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள போவோம்.
0: சரி, உங்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை சொல்றோம். சரி, என்ன கயிறு, எந்த இலக்க கயிறு உங்களுக்கு வேணும்?
2: இலக்கம் ஒன்றையே பிடிப்போம்.
0: ஒன்றையே பிடிக்க போறீங்க, சரி, பிடிச்சிருக்க.
1: கால்பந்தாட்ட போட்டிகளில் ஃபீஃபா தரவரிசையில் முதல் 10 இடங்களில் உள்ள 6 நாடுகள் சொல்லுங்கள். கால்பந்தாட்ட போட்டிகளில் ஃபீஃபா தரவரிசையில் முதல் 10 இடங்களில் உள்ள 6 நாடுகள் சொல்லுங்கள்.
0: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். பிரேசில்,
2: போர்த்துகல்,
0: ஸ்பெயின்,
2: அர்ஜென்டினா,
0: பிரான்ஸ்,
2: ஸ்வீடன்.
0: இல்லை, மாற்றலாம்.
2: ஸ்பெயின்
0: சொல்லிட்டோம். முதல் 10 இடத்துல உள்ள நாடுகள்ல 6 சொல்லி
2: கேட்டிருந்தாங்க. முதலாவது வந்து போர்த்துகல் சொன்னேன்.
0: நீங்க போர்த்துகல் சொன்னீங்க, அதுக்கு பிறகு
2: ஸ்வீடன் சொன்னேன்.
0: நீங்க ஸ்வீடன் சொன்னீங்க, ஆனா ஸ்வீடன் அதுக்குள்ள இல்ல. போர்த்துகல், பிரேசில், மொரோக்கோ, நெதர்லாண்ட்ஸ், பெல்ஜியம், ஜெர்மனி. நன்றி, இணைந்து கொடுமைக்கு. நல்ல ட்ரை, வாழ்த்துக்கள். அதே போலவே நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 1 போயிட்டு இப்ப 2-8 வரைக்கும் இருக்கின்றது. இணைந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
3: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026. ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.
4: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 புதிய வரவு ஆடித்தறிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு, 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487, 416-371-1487.
5: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் July 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்படத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
9: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்
10: என்னது?
9: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
10: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
11: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
10: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
12: 416-900-4599.
13: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் சன்சிட்டி பிளாசா 416-613-1883.
14: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
15: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
16: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
17: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
18: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
0: 1:22 சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு கோலை கொஞ்ச நேரத்துக்கு முதல் போட்டுட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க சொல்லுங்க.
1: ஆமா, அதை சொல்லிடணும் அப்படின்றதுனால ஸ்பெயின் வந்து 4 அடித்து முன்னணியில இருக்கு. இருந்தாலும் சவுதி நாங்க விடுவோம் அப்படின்னு இல்ல சஞ்சய், அவங்களும் எதிர்த்து போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெயின் வந்து தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்குது.
0: என்னத்த தடுத்து? சரி, தடுத்து நிறுத்திருந்தா ஒரு கோலும் போயிருக்க கூடாது சுரேகா.
1: இல்ல, அதான் சொல்றேன், சவுதி கோல் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க, ஸ்பெயின் விடுது இல்லன்னு சொல்ற.
0: வெற்றி அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி
1: 416-554-4000.

0: நேரம் 1:27 இஸ்ரேஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சரி, அடுத்த நேயர் கண்ணன் எங்களோட இருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் கண்ணன், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம்.
0: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். இந்த கைட்டை தெரிவு செய்யலாம் இன்றைக்கு.
2: சொக்கர் வந்துட்டு திரும்ப மீதா சொக்கர் கேள்விகள் இருந்தா நல்லா இருக்கும். எதுக்குள்ள போட்டுருக்கீங்கன்னு தெரியாது. இருந்தாலும் ஒன்று போயிட்டு ரெண்டு தாங்க. நம்பர் 2,
0: வேற்று மொழிகளில் பிரபலமான தமிழ் இசையமைப்பாளர்கள் 6 சொல்லுங்கள். வேற்று மொழிகளில் பிரபலமான தமிழ் இசையமைப்பாளர்கள் 6 சொல்லுங்கள்.
1: சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஹாரிஸ் ஜெயராஜ்,
2: எம் எஸ் விஸ்வநாதன்,
1: தேவா,
2: வேற்று மொழிகளில் ஏ ஆர் ரஹ்மான்,
1: இளையராஜா. இசையமைப்பாளர்கள் வேற்றுமொழி அதிகமான இசையமைப்பாளர்கள் தமிழ் இசையமைப்பாளர்கள் எல்லாருமே வேற்றுமொழியில இசையமைக்கிறார்கள் தான். அதால நீங்க ஆற சொன்னாலுமே சரியா தான் இருந்திருக்கும். சரி, நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி. அதே போல இப்பொழுது நாங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கி கொண்டிருக்கிற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் குறிப்பாக ஃபாதர்ஸ் டே முன்னிட்டு குறிப்பாக ஹேங்கிங் பாஸ்கெட் $2.25 அல்லது $5.50 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ரோசஸ் வந்து $3.50 அல்லது $20ஆக நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பூமரக் கன்றுகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது விசேடமா இந்த கோடை காலத்தில் நீங்கள் எஸ்பி பட்டசம் முன்பாக பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பசுமையான மரக்கறி இந்த வாரம் விற்பனையாகிறது. ஊர் சின்ன வெங்காயம் பவுன் 4.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, முருங்கையிலே அகத்திலே கட்டு ஒவ்வொன்றும் 2.99, பீட்ரூட் 99 சென்ட்ஸ், உள்ளி 1.99, தக்காளி பழம் 1.49, ஜிஞ்சர் பவுன் 2.99, கரிமிளகாய் பவுன் 2.99, மரவள்ளி கிழங்கு 1.49, மல்லியிலே கட்டு, புதினா இலை கட்டு, கியூக்கம்பர் 3 ஒவ்வொன்றும் $5 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியலாம். அதுபோல வாழைக்காய் வாழைப்பூ ஒவ்வொன்றும் பவுன் 1.89, கத்தரிக்காய் 1.99, வெள்ளை வெங்காயம் பவுன் 10 பவுன்ஸ் 4.99, முருளைக்கிழங்கு 10 பவுன்ஸ் 3.99, 7 தேசிக்காய் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல நீங்கள் குறிப்பாக பல வகையில் 2 மாதுளம்பழம் $5, பேஷன் ஃப்ரூட் 3.5, அனாசி பழம் $2.5, ஆப்பிள் 1.99, பலாப்பழம் முழுமையாக பிறகு 1.29, மாம்பழ பாக்ஸ் 16.99, பப்பாப்பழம் 4.99, இளநீர், கரும்பு, அன்னமுன்னாப்பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான் என்று சொல்லி அத்தனைமே நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெரும்பாலும் லோரன்ஸ் சந்திப்பில் 5 பெருந்தளங்களை கொண்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வாராந்த விற்பனையாக வந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் 300 கிராம் மேகி கோகனட் பவுடர் 3.99, ஆங்கர் நெஸ்டமோட் 6.99, லெமன் பஃப் $2-3, மிக்சர் 4.99, எஸ்பி பிராண்டின் மிளகாத்தூள் 7.99, 2 உப்பு $5, 4 டின் ஃபிஷ் $10, சோயா மீட் 89 சென்ட்ஸ். அதுபோல நீங்கள் சோப்பு பஜையரிசி 8 பவுன்ஸ் 8.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 8 பவுன்ஸ் துவரம்பருப்பு 9.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 5.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, பிஹெச்சி நல்லெண்ணெய் 11.99, எஸ்பி மட்டாரிசி 6.99, பொன்னியரிசி 8 பவுன்ஸ் 7.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 3 அப்பளம் $3, ஊதுபத்தி 6.99, 1 கிலோ விபூதி சந்தன குங்குமம் ஒவ்வொன்றும் 12.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். MDA 3.99, கரிச்சந்திரா நூடிஸ் $5-10 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பூஜை பொருட்கள், பூக்கள், பூமாலைகள் சொல்லி அத்தனை தேவைகளும் நேரடியாக சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக எஸ்பி பட்டசன் மீன் சந்தையில் உலைமீன் 9.99, திரளி 5.99, கருந்திரளி 6.99, கொடுவா 8.99, பால்சுரம் 6.99, கோடிக்காலி 2.69 பவுன்ஸாக பெற்றுக்கலாம். ட்ரம்ஸ்டிக் 2.99, பீஃப் 9.99, ஊராட்டு பங்கு $50, காட்டுப்பன்னிறைச்சி 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எஸ்பி பட்டசன் ஃபர்னிச்சரில் குறிப்பாக 6 பீஸ் உடன் பெட்ரூம் செட் 1299, 3 பீஸ் சோஃபா செட் 899, 5 பீஸ் டைனிங் செட் $399 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கிளாஸ் டாப் காஃபி டேபிள் $129 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஏராளமான பொருட்களை ஒரே கூறி பெற்றுக்கொள்வதற்கு பிரிமிலியன் லாரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
4: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் EFM 102.7 EFM தமிழ் செய்திகள்.
1: ஹோமஸ் நீரிணையை தாம் மீண்டும் மூடியுள்ளதாக ஈரான் தெரிவித்ததை நிராகரித்துள்ள அமெரிக்கா குறித்த நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்துகள் தடையின்றி இடம்பெற்று வருவதாக கூறியுள்ளது. லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை காரணம் காட்டி ஹோமஸ் நீரிணையை மீளவும் மூடுவதாக ஈரான் தெரிவித்திருந்தது.
0: கனடாவின் ஸ்னைப்பர் துப்பாக்கிகள் அரசின் தடைகளையும் மீறி சூடானிய மற்றும் லிபிய ஆயுத குழுக்களின் கைகளை சென்றடைவதாக செய்திகள் சுட்டிக்காட்டியுள்ளன. யேமனைச் சேர்ந்த ஆயுத வியாபார தரப்புகள் கனேடிய துப்பாக்கிகளை வெளிப்படையாக விளம்பரம் செய்வதாக அவை கூறுகின்றன. இவ்விடயம் கரிசனைக்குரியது எனவும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் கனேடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார்.
1: தமிழ்நாட்டில் புதிய அரசு ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க மேற்கொண்ட முயற்சிகள் சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் இரு கட்சிகளும் கூட்டணி வைப்பதில் என்ன தவறென திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி கேள்வி எழுப்பியுள்ளமை கவனம் பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு அளித்துள்ள இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளதை விமர்சித்துள்ள அவர், வைகோ தலைமையிலான அதிமுகவும் இதே முடிவை எடுக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளார்.
0: இலங்கையில் கூட்டமைப்பாக மீண்டும் இணைவதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்வைத்த 6 நிபந்தனைகளில் 3 ஏற்றுக்கொள்ள முடியும் என தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். குறித்த கூட்டமைப்புக்கு பெயர் சூட்டுதல், அரசியல் கட்சியாக பதிவு செய்தல், பொது சின்னத்தில் போட்டியிடுதல் ஆகிய நிபந்தனைகளை அவர் நிராகரித்துள்ளார்.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: கேண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் தமிழ் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன்
3: 437-860-7002 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோ, இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ் 416-292-2455 416-292-2455.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 6473025748 கேம்சோனிக்ஸ்.com.
8: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: 1:42 சிகரம் தொடு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து சிகரத்தை தொடலாம். தொடுவதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
10: 416-554-4040.
9: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எனவே இப்ப 79 நிமிடங்களை தாண்டி இந்த ஸ்பெயினுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான போட்டி இடம்பெற்று வருகின்றது. எனவே இந்த போட்டியை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா இன்னொரு 20 நிமிஷம் இப்ப மேலதிகமா ஒரு 9 நிமிஷம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். இன்னொரு 20 நிமிஷத்துல அவங்க ஒரு 4 கோல் இல்ல 5 கோல் போட்டாங்கன்றதான் சவுதி அரேபியா போட்டாதான் ஸ்பெயினை வெற்றி கொள்ளலாம்.

0: ஒரு மணி 43 நிமிடம் எங்களோட இன்னும் ஒரு நேரம் இருக்கின்றார், நினைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: உங்களுக்கும்
0: தந்தை எழுத்தின வாழ்த்துக்களை இஸ்டெஃபம் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். சொல்லுங்க, எந்த காயிறு இலக்கம் உங்களுக்கு வேணும்?
2: பகல் வேளைகளில் ஒளிபரப்பப்படும் 6 நிகழ்ச்சிகளின் பெயர்களை சொல்லுங்கள். ஈஸ்ட் எஃப்எம்இல் பகல் வேளைகளில் ஒளிபரப்பப்படும் 6 நிகழ்ச்சிகளின் பெயரை சொல்லுங்கள்.
0: சொல்லி ஆரம்பிக்கிறேன். சிகரம் தொடு,
1: மற்றது மதுதான்
0: நிறைய இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா உங்களுக்கு வருதில்ல. அதான் பிரச்சனை, நன்றி. இணைந்து கொண்ட வைக்க நன்றி. நான் ட்ரை பண்றேன் சுரேகா.
2: இல்ல, அவர் நிகழ்ச்சியை மறந்துட்டு ஆர்ஜேஸ் வந்து சொல்ல வலிக்கிட்டாரு.
0: அதே இல்ல, இனி அப்படியே ஏதாவது ட்ரை பண்ணுவோம். நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். உங்களோட சிகரம் தொடு உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றது. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
2: 416-554-4040.

0: கிரியேட்டிவிட்டின்றது சரியான முக்கியம். இப்படிலாம் இப்படிதான் யோசிக்க தோணுதுன்னு சரி, இப்படியான இசையமைப்பாளர்களுக்கு அப்படியான சரியான பாடகர்களை அந்த இடத்த பிளேஸ் பண்ணி அவங்க மூலமாக அந்த அவுட்புட் எடுத்து வெளியில் இன்னொரு ஆக்டர் மூலமாக வாயசிச்சு அது வெளியில் வந்து பாருங்கள், இவ்வளோ காலம் கடந்தும் இந்த பாட்டெல்லாம் பேசப்படுற அளவுக்கு இவ்வளோ மெய் சீர்த்து சொல்லிட்டுருக்கேன். 1:49 சிகரம் தொடுக்க எடுக்கணும். நீங்களும் உங்களோட இணைந்து சிகரத்தை தொடலாம், அழைக்கலாம் 4165544040 வழியாக.
1: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை இஸ்டெஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.
0: நேரம் போபோ என்ன செய்வாங்கன்னா, போல் கடிக்கிறது பதில் ஆக்களுக்கு தான்
1: அடிப்பாங்க. நாங்க காலால் அடிக்கிறோம், தலையால் அடிக்கிறோம், உடம்பால் அடிக்கிறோம், கோல் தான் போகுது இல்லையா?
0: போல் நினைச்சு அவர் தலையில வேற அடிச்சுட்டார். அதுவும் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, ரெண்டு பேருமே சவுதி அரேபியா.
1: எதையாவது முட்டி ஒரு கோல போட்டுருவோம்னு தான் பாக்குறாங்க.
0: இல்ல இல்ல, சவுதி அரேபியாக்காரன் ஸ்பெயினுக்கு தலையால அடிச்சானுன்னு சொல்லலாம், ஒரு எதிர்ப்பு மனநிலையில அடிச்சானு. இது ரெண்டு பேரும் ஒரே டீம்.
1: அதான் சொல்றேன், எதையாவது முட்டி ஒண்ட போட்டுருங்கடான்ற அளவுக்கு.
0: எது எப்படியோ 87 கடந்து இவ ஸ்பெயின் சவுதி அரேபியாவுக்கு இடையிலான ஃபீஃபா 2026 கால்பந்தாட்ட போட்டி இடம்பெற்று வருகின்றது. எனவே ஸ்பெயினை பொறுத்தவரையில் வெற்றி அவங்க தான் வெற்றினா அவங்களே முடிவெடுத்துட்டாங்க. எனவே 4 அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். சவுதி அரேபியா எந்த விதமான கோல்கும் இல்லை, அவர் போலுக்கு பதிலாக தலையில் அடித்துக் கொள்கிறார்கள்.
1: இப்படி ஒரு லைவ் அப்டேட்டை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க.
0: சரி சரி, எஸ்பி மோடஸ் வழங்குகின்ற தகவல்களை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.
2: 5 தளங்களும் தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கும் எஸ்பிஎம் போர்ட்டஸில், குறிப்பாக ஃபாதர்ஸ் டே முன்னிட்டு கேங்கிங் பாஸ்கர் $2.25, $5.50 நீங்க பெருக்கலாம். ரோசஸ் $3.50 ஈச் $20 நீங்க பெருக்கலாம். இன்னும் பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகளை பெற்றுக்கொள்ள முடியும். துளசி, கற்பூரவள்ளி, நந்தியாவட்டை, நித்திய கல்யாணம், எக்ஸோரா, வேப்ப மரம், வெற்றிலை, கற்பூரவள்ளி, மல்லிகை என்று சொல்லி நீங்க பெற்றுக்கலாம். செவ்வரத்தை, பாரிஜாதம், முல்லை மரம், கனகாம்பரம், துளசி என்று சொல்லி அத்தனையுமே நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே விலை வண்டி புடல், பாவக்கண்டு, கத்தரி கண்டு, மிளகாய் கண்டு, பயிட்டங்கண்டு சொல்லி ஏராளமான மரக்கறி கண்டுகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்குகின்றார்கள். 2 மாதுளம்பழம் $5, பேஷன் ஃப்ரூட் $3-$5, அன்னாசி பழம் $2-$5, அப்பிள் $1.99, பலாப்பழம் முழு சாப்பிடுகின்ற பொழுது $1.29, மாம்பழ பாக்ஸ் $16.99 பெற்றுக்கொள்ளலாம். இளநீர், கரும்பு, அன்னமண்ணப்பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான் சொல்லி ஏராளமான பல வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பசுமையான மரக்கறியை பெற்றுக்கொள்ளலாம். ஊர் சின்னவங்க £4.99, ராசவள்ளி கிழங்கு $3.99, முருங்கை இலை, அகத்தியிலை $2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பீட்ரூட் £0.99, உள்ளி $1.99, தக்காளி பழம் $1.49, ஜிஞ்சர் $2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கறிமிளகாய் $2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மரவள்ளி கிழங்கு $1.49 பெற்றுக்கொள்ள முடியும். மல்லியிலை கட்டு, புதினா இலை கட்டு, கியூக்கம்பர் $3-$5 படி ஒன்றையும் பெற்றுக்கொள்ளலாம். வாழைக்காய் $1.89, வாழைப்பூ $1.89 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கத்தரிக்காய் $1.99, 10 பவுன்ஸ் உள்ளவங்க $4.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு $3.99, 7 தேசிக்காய் $1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எஸ்பி இம்போர்ட்டஸில். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகைப்பொருள், இந்த வாரம் 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3.99, ஐங்கர் நெஸ்டமோட் $6.99, லெமன் பஃப் $2-$3, மிக்சர் $4.99, எஸ்பி மிளகாய்த்தூள் $7.99, 2 உப்பு $5, 4 டின் ஃபிஷ் $10, சோயா மீட் $8.89 நீங்கள் பெற்றுக்கலாம். சோப்பரிசிமா $8, $8.99, 8 பவுன்ஸ் சுவரம்பருப்பு $9.99, 8 பவுன்ஸ் மைசு பருப்பு $5.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து $9.99, பிஹெச்என் எல்எண்ணெய் $11.99, எஸ்பி மட்டாரிசி $6.99 நீங்கள் பெற்றுக்கலாம். பொன்னியரிசி $8, $7.99 பெற்றுக்கொள்ள முடியும். அப்பளம் $3-$3, ஊதுபத்தி $6.99, 1 கிலோ பீபூதி, சந்தனம், குங்குமம் ஒவ்வொன்றும் $12.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எம்டி ஜாம் $3.29, கரிச்சந்திரா நோடிஸ் $5, $10 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எஸ்பி இம்போர்ட்டஸில். மீன் சந்தையில் வருகின்ற பொழுது இப்பொழுது விளமீன் $9.99, திரளி மீன் $5.99, கருந்திரளி $6.99, கொடுவா மீன் $8.99, பால்சுரா $6.99, கோழிக்கால் $2.69, ரம்ஸ்டிக் $2.99, பீஃப் $9.99, ஆட்டு பங்கு $50, காட்டு பன்றாச்சி $6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சந்திப்பில் 5 தளங்களிலும் தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: காலம் தரும் நாயகனே.
4: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம். ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா. ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா. ஜூலை 3 வெள்ளி சப்பரம். ஜூலை 4 சனி தேர் திருவிழா. ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம். ஜூலை 6 திங்கள் பூங்காவனம். ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 3411 மெக்னிக்கல் அவென்யூ காபரோ 416-299-9955.
5: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26 27 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பிடிகள் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332 647-975-0524.
6: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 2:01 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 21 டிகிரி செல்சியஸ், 21 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வழியில் 21 டிகிரி செல்சியஸ், 22 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.
2: சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரம் தொடு நிகழ்ச்சியில் நீங்களும் சிகரத்தை தொடுவதற்கு எங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மீதம் இருக்கின்ற கயிறுகள் என்னென்ன கயிறுகள் மீதம் இருக்கின்றன பார்த்தால் 4, 5, 6, 7, 8. எனவே இந்த இலக்கத்தில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிவு செய்து கேள்வியை அறிந்து கொண்டு 15 வினாடிகளுக்குள் இருவருமாக இணைந்து சரியான பதிலை சொல்லி சிகரத்தில் ஏற்றி அதே போலவே நீங்கள் கேட்ட பாட்டையும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
2: லட்டிகா கோல்ட் ஹவுஸ் வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ June 27 மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் தவசீலி, மீனாட்சி, நிக்கில், மேக்னா மற்றும் அஜீஷ் நிதர்ஷா பிரியந்தி பங்கேற்கும் இனிய மாலை பொழுது. டிக்கெட் $30 முதல் $100 வரை. ஃப்ரீ ஃபோர் கிட்ஸ், சீனியர்ஸுக்கு $15. 30 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லட்டிகா கோல்ட் ஹவுஸில் டிக்கெட்ஸ் வாங்குவோருக்கு 1 கிராம் தங்கம் $150 கொள்வனம் செய்யும் ஆஃபர். அத்துடன் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்டுகளையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் பிரைஸில் டிக்கெட்டுகளையும் வெல்லும் வாய்ப்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த சலுகை. 647-996-5922. 647-996-5922.

0: ஃபைனலி ஸ்பெயின் வெற்றி பெற்றுட்டு 4 கோல்களை பெற்று அந்த நம்பிக்கைன்றது
1: தோற்று போய்விட்டது அப்படின்னு சொல்ல இயலாது. சவுதியும் வந்து எதிர்த்து மிகவும் கடுமையாக போராடினார்கள். இருந்தாலும் வெற்றி தோல்வின்றது சகஜம்.
0: ஃபிஃபா உலகக்கண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்டெஃப் 102.7.

0: 8 நிமிடம் சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். இந்த ஆண்டின் புதிய வரவுகளான ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் 1499, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் 1999, ஆர்ட் சில்க் சாரீஸ் 2 for $35, சாஃப்ட் சில்க்ஸ் மைசூர் சில்க் சாரீஸ் $35, பியூர் மிக்ஸ் சாரீஸ் ஃப்ரம் $50, காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $100, ஷல்வார் ஹவுஸ் கோட் லேடிஸ் டாப் லேடிஸ் ஸ்கர்ட்ஸ் பாய்ஸ் குர்தா ஃப்ரம் $3 for $25. இன்னும் பல ஆடைகளை 30 to 80% வரையில் கழிவு விலையில் பெற அரிய வாய்ப்பு. 1275 Morningside Avenue, Unit 18, Morningside and Shepherd, Sandipil, Pookade Florist Karigil, 6474067736, 6474067736.
0: இரண்டு மணி 9 நிமிடம் சிகரம் தொடர் நிகழ்ச்சிகளை இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர் குணா, வணக்கம்.
2: வணக்கங்கள் எல்லோருக்கும். நான் தான் ஏ கே குணா.
1: அமெரிக்காவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் முதன்மையான நாடுகளில் 6 சொல்லுங்கள். அமெரிக்காவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் முதன்மையான நாடுகளில் 6 சொல்லுங்கள்.
0: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். இத்தாலி.
2: நீங்க தான் சொல்லணும்.
1: நீங்க சொல்லணும்.
0: நீங்க சொல்லணும்.
2: முதலாவது இத்தாலி சொன்னீங்களா? சரி. சைனா,
0: மெக்சிகோ,
2: கொரியா, ஜப்பான், சவுத் அமெரிக்காவில் இருக்கிற என்ன சொல்றது அந்த டிவி கலந்த எப்படி சொல்ல முடிஞ்சு
0: எல்லாம் முடிஞ்சிடும். அதாவது கொரியான்னு சொல்றீங்க, நீங்கள் தென்கொரியா மாத்திரம் தான் நான் உங்களுக்கு சாமான் அனுப்புற ஏற்றுமதி செய்கிற நாடாக இருக்கு.
2: வடகொரியா. நான் என்ன மறந்துட்டேன், கொரியா விட்டு இருந்தானே.
0: அது பாடு. நீங்கள் என்ன தென்னோ வடக்கோ அது ரெண்டுமே வேறு வேறு தானே குணா?
2: நீங்களும்
0: சிகரம் தொடர் நிகழ்ச்சிகளை இணைந்து சிகரத்தை தொடலாம். இருக்கின்ற கயிறுகள் எங்களிடம் இருக்கின்ற கயிறுகள் 4 6 7 8 இணைந்து கொள்ளுங்கள். அழைக்க தொலைபேசி
1: 4165544040.
0: ஓஷியாவில் நேற்று முதல் கிராண்ட் ஓபனிங் அறிமுகமாகியுள்ளது சிந்து கிச்சன். முதன் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழிப்பொறியல், கோழிச்சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கறி என 10 வகையான மீட்கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல். வல்வெடித்துறை ஸ்டைல் கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லேம் பிரியாணி வகைகள், கொத்துரொட்டி வகைகள் என இன்னும் ஏராளம் உணவுகள் விருந்தாக. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்து பெறலாம். ஸ்காப்ரூ மார்க்கம் டிரகம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படும். சைவ மற்றும் அசைவ கேட்டரிங் சேவைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். நேற்று முதல் இலக்கம் 1304 ஹார்மனி ரோட், நோர்த் ஆஷாவில் திறக்கப்பட்டுள்ளது சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். 6477102709. சிகரம் தொடு கடுகொண்டிருக்கிறோம். 2 மணி 12 நிமிடம்.

0: 2:16 எஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: தந்தையத்தின வாழ்த்துக்களுடன் தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் தந்தையத்தின கொண்டாட்டம். இன்று தந்தையத்தினத்தை முன்னிட்டு செய்குலி சேதாரம் இல்லாமல் நகைகளை வாங்குங்கள். நகை சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தேர்வில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். இப்பொழுது $5,000 மேல் நகை வாங்கும்போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் சீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599.
0: இந்த வேளையில் நாங்கள் SP இம்போர்ட்டர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: 5 தளங்களில் தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கும் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃபாதர்ஸ் டே முன்னிட்டு கேங்கிங் பாஸ்கரி $2.25 அல்லது நீங்கள் $5 கொள்முதல் செய்கின்ற பொழுது $50 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது போலவே ரோசஸ் மரம் வந்து $3.50 அல்லது நீங்கள் $1.20 நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் என் கார்டன் சென்டரில் பெற்றுக்கொள்ள முடியும். கார்டன் சென்டரில் ஏராளமான பூமரக் கன்றுகள், மரக்கறி கன்றுகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. அதை கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது பசுமையான மரக்கறி இந்த வாரம் ஊர் சின்னவங்க 499, ராசவள்ளி கிழங்கு 399, முருங்கை இலை அகத்தியிலை 2.99, பீட்ரூட் 99 சென்ட்ஸ், உள்ளி பவுன் 1.99, தக்காளி பழம் 1.49, ஜிஞ்சர் 2.99, கரிமிளகாய் 2.99, மரவள்ளி கிழங்கு 1.49, மல்லி இலை கட்டி, புதினா இலை கட்டி, கியூக்கம்பர் $3.50 ஒன்றும் படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாழைக்காய் வாழைப்பூ ஒன்றும் பவுன் 1.89, கத்தரிக்காய் 1.99, 10 pounds வெள்ளவங்க 4.99, உருளைக்கிழங்கு 10 pounds 3.99, 7 தேசிக்காய் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஏராளமான பசுமையான மரக்கறிகளாம் இந்த வாரம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. பல வகையில் 2 மாதுளம்பழம் $5, ஃபேஷன் ஃப்ரூட் $3.50, அன்னாசி பழம் $2.50, அப்பிள் 1.99, பலாப்பழம் முழுமையாக பிறகு 1.29, மாம்பழ பாக்ஸ் 16.99, இளநீர் கரும்பு, அண்ணா முன்னா பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான் சரி ஏராளமான பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரம்பளியில் லோரம் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் இந்த வாரம் வழங்குகின்ற ஒரு மாபெரும் விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் தாண்டி நீங்கள் பூஜை பொருட்கள், பூக்கள், பூ மாலைகள் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் குறிப்பாக 300 கிராம் மேகி கோக்கனம் மில் பவுடர் $3.99, ஐங்கர் நெஸ்ட் மோட் $6.99, லெமன் பஃப் $2-3, மிக்சர் $4.99, எஸ்பி மிளகாய்த்தூள் $7.99, $2.5, $4 tin fish $10, சோயா மீட் $0.89, சோப்பு அரிசி மா $8, $8.99, துவரம்பருப்பு $9.99, $8 மைசூர் பருப்பு $5.99, $8 முழு உளுந்து $9.99, பிஎச்என் எல்எண்ணெய் $11.99, எஸ்பி மட்ட அரிசி $6.99, பொன்னி அரிசி $8 $7.99 நீங்கள் பெருக்கலாம். அப்பளம் $3.3, ஊதுபத்தி $6.99, 1 கிலோ பீபூதி சந்தனம் குங்குமம் ஒவ்வொன்றும் $12.99, MDJ $3.29, கரிச்சந்திரா நூடிஸ் $5-$10 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் பிரம்பளியில் லோரம் சந்திப்பில் அமைந்திருக்கிறது. ஏராளமான தளபாடங்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் ஃபர்னிச்சரில் 6 பீஸ் அடங்கிய வுடன் பெட்ரூம் செட் $1,299 பெருக்கலாம். 3 பீஸ் சோஃபா செட் $899 பெற்றுக்கொள்ள முடியும். 5 பீஸ் டைனிங் செட் $399 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 3 பீஸ்ல ரெக்ளைனல் லெதர் சோபா செட் வந்து $1,499 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கிளாஸ் ஆஃப் காஃபி டேபிள் $129 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே போல எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் மீன் சந்தையில் கூட விற்பனை இடம்பெறுகிறது. புலமீன் 9.99, திரளி மீன் 5.99, கருந்திரளி 6.99, கொடுவா மீன் 8.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பால்சூர் 6.99, கோரிக்கால் 2.69, ட்ரம்ஸ்டிக் 2.99, பீஃப் 9.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஏராளமான பொருட்களை பெற்றுக்கொள்ள பிரிம்பிளியன் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
4: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோடு, மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். Grade 1 to 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச் உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். Grade 9 to 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
6: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
7: Weekend vibration. East FM 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவில் இலத்திரனியல் வாகனங்களின் விற்பனை இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் கடந்த ஆண்டு சமகாலத்தை விட 20.8% அதிகரித்துள்ளது. ஈரான் போரால் எரிபொருள் விலை பாரியளவில் உயர்வடைந்தமை, இலத்திரனியல் வாகனங்களுக்கான மானியங்களை மத்திய லிபரல் அரசு மீள நடைமுறைப்படுத்தியமை ஆகியன இதற்கு காரணங்களாக அமைந்துள்ளன.
3: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்று சுவிட்சர்லாந்தில் ஆரம்பமாகியுள்ளன. வெளிப்படையான முறையில் இருதரப்புகளுக்கும் கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்வதாக ராஜதந்திர தரப்புகளை மேற்கோள் காட்டி செய்திகள் கூறுகின்றன. ஈரானுடனான உறவுகளை மாற்றியமைக்க அமெரிக்கா தயாராக உள்ளதென பதில் ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார்.
2: தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆலையொன்றில் இடம்பெற்ற அமோனியா கசிவினால் குறைந்தது 9 பணியாளர்கள் உயிரிழந்துள்ளனர். இவ்விபத்து குறித்த உடனடி விசாரணை அறிக்கையினை 24 மணி நேரத்திலும் முழுமையான அறிக்கையை 3 நாட்களுக்குள்ளும் சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் விஜய் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய்கள் நிவாரணமும் அறிவித்துள்ளார். விசாரணைகளுக்கு விசேட குழுவினை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட ஆலையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
3: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் குற்றமிழைத்தவர்களை தப்ப வைக்க பேரினவாத தரப்புகள் முயற்சிப்பதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளர் ஞா ஸ்ரீநேசன் சாடியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் செம்மணி புதைக்குழி விவகாரங்களை தற்போதைய அரசு கையாளும் விதத்தை வரவேற்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-5048-9552
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahirar, 416-299-1020.
4: Master Productions, Mattum She Shop Entertainment, Pirmayudan, Valangum, Anirudh XV, Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி

0: மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551 416-558-2551.
3: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஐயோ ஐயோன்னு சொல்லி ஓடிய ரெண்டு டீம் சி அப்படி சொல்லப்படாது ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி அவனோட ஃபீலிங் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் வெல்ல முடியவில்லையே அப்படின்னு சொல்லி ஆனால் டீம் ரெண்டு இருக்குது. ஒன்று டுனிஷியா, அதே போல் அடுத்தது சவுதி அரேபியா. ரெண்டு போட்டிகள் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குது. அதில் டுனிஷியா ஜப்பான் 4 கோல்களை போட்டு வெற்றி பெற்றது. அதே போலவே ஸ்பெயின் சவுதி அரேபியா இடையிலான போட்டிகளில் ஸ்பெயின் 4 கோல்களை போட்டு அவங்க வெற்றி பெற்றாங்க. இன்னும் 3 சொல்லுங்க.
1: இந்த நாளில் வந்து இந்த 4 அப்படின்றது ஒரு பரபரப்பான ஒரு நம்பராக இருக்கும் போல இருக்கு. அடுத்த மேட்சுக்கும் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு
0: நானும் பெருசாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி இன்னும் 3 மேட்ச் இருக்குது. பெல்ஜியம் ஈரானுக்கு இடையில இப்போ ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சத்தில். அதே போலவே அது லாஸ் ஏஞ்சலஸில் நடக்க போது யூஎஸ்ல. அதே போல மற்ற உருகுவே கேப்பர்டு இந்த இரண்டு அணிக்கும் இடையிலான மற்றொரு மேட்ச் இருக்கு. மியாமில நடக்க போது என்று. அதே போல அடுத்த மேட்சாக நியூசிலாந்து எஜிப்த், இந்த மூன்று போட்டிகளும் இன்று நாளில் இடம்பெற காத்திருக்குது. நியூசிலாந்து எஜிப்தை பொறுத்தவரைக்கும் கனடா வான்கூவரில் இடம்பெற காத்திருக்குது. எனவே

0: இந்த தகவலை நாங்கள் அவ்வப்போது நிபந்தனை நிகழ்ச்சிகளை தர காத்திருக்கணும். ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 ட்ரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ் எஃப்எம் 102.7.
1: இந்த வழியில் நாங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் 5 தரங்களும் தங்களுடைய மாபெரும் விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபாதர்ஸ் டே முன்னிட்டு கேங்கிங் பாஸ்கர் $2.25 அல்லது $5.50 நீங்க பெற்றுக் கொள்ளலாம். அதுபோல ரோசஸ் $3.50 அல்லது $1.20 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். என்ன ஏராளமான பூமரக் கன்றுகள் மரக்கறி கன்றுகள் அனைத்துமே எஸ்பி மோட்டர்ஸ் கார்டன் சென்டரில் நீங்க வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் 300 கிராம் மெகி கோகனட் பவுடர் 3.99, ஆங்கர் நெஸ்ட் மோட் 6.99, லெமன் பாஃப் $2.03, மிக்சர் 4.99, எஸ்பி மிளகாய் தூள் 7.99, 2 உப்பு $5, 4 டின் ஃபிஷ் $10, சோயா மீட் 89 சென்ட், சோப்பு அரிசிமா 8 பவுன்ஸ் 8.99, 8 பவுன்ஸ் சுவரம்பருப்பு 9.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 5.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, பிஹெச்என் எல்எண்ணெய் 11.99, எஸ்பி மட்ட அரிசி 6.99, பொன்னி அரிசி 8 பவுன்ஸ் 7.99 நீங்க பெருக்கலாம். அப்பளம் $3.3, ஊதுபத்தி 6.99, 1 கிலோ விபூதி சந்தனம் குங்குமம் ஒவ்வொன்றும் 12.99, என்டிஎம் 3.29, கரிச்சந்திரா நூடி 5.10 நீங்க பெற்றுக்கலாம். பூஜை பொருட்கள் பூக்கள் பூ மாலைகள் சொல்லி அத்தனையுமே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக்கொள்ள முடியும். பசுமையான மரக்கறிகள் ஊர்சன வெங்காயம் 4.99, ராசவள்ளிக்கிழங்கு 3.99, முருங்கையிலே அகத்தீரை 2.99, பீட்ரூட் 99 சென்ட்ஸ், உள்ளி 1.99, தக்காளி பழம் 1.49, ஜிஞ்சர் 2.99, கறிமிளகாய் 2.99, மரவள்ளிக்கிழங்கு 1.49, மல்லி இலை புதினா இலை குவிக்கம்பர் $3.15 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாழைக்காய் வாழைப்பூ ஒவ்வொன்றும் 1.89, கத்திரிக்காய் 1.99, வெள்ள வெங்காயம் 10 பவுன்ஸ் 4.99, உருளைக்கிழங்கு 10 பவுன்ஸ் 3.99, தேசிக்காய் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல மாதுளம் பழம் $2.50, பேஷன் ஃப்ரூட் $3.50, அன்னாசி பழம் $2.50, அப்பிள் 1.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.99, மாம்பழ பாக்ஸ் 16.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இளநீர் கரும்பு அண்ணாமண்ணா பழம் ரம்புட்டான் மங்குஸ்தான் சொல்லி அத்தனைமே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக்கொள்ள முடியும். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் மீன் சந்தையில் வருகின்ற பொழுது விளைமீன் 9.99, திரளை மீன் 5.99, கருந்திரளி 6.99, கொடுவா 8.99, பால்சுரம் 6.99, கோழிக்காய் 2.69, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 2.99, பீஃப் 9.99, ஊராட்டு பங்கு வந்து $50, காட்டுப்பண்டி 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக எஸ்பி இம்போர்ட்டர்ஸின் ஃபர்னிச்சரில் உங்களுக்கான விற்பனைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 6 பீஸ் அடங்கிய பெட்ரூம் செட் வந்து 1199 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 3 பீஸ் சோஃபா செட் $899, $5 டைனிங் செட் $399 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ரிக்னேஸ் லெதர் சோஃபா செட் வந்து $1499 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கிளாஸ் டாப் காஃபி டேபிள் $129 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பொருட்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது மருதாணி இலை, பப்பாசி இலை, இன்சுலின் இலை, அத்துடன் முடக்கத்தான் பிரண்டை என்று சொல்லி ஏராளமான இலை வகைகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சுவாமிப்படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள் அத்தனையுமே நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். பிரிம்பிளியல் லாரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
0: 2:51 இன்றைய நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய கயிறையை தெரிவு செய்து இணைந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வாரமும் இதே போல் நிச்சயமாக நாங்கள் 8 கயிறுகளை கொண்டு வருவோம். 8 கயிறுகளுக்காக நீங்கள் வரலாம். சிகரத்தில் ஏற்றிவிட்டு பாடலை தருவதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வாரம் முந்தையே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு
1: நான் செய்கின்றேன். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். தொடர்ந்து ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியுடன் சஞ்சயன் மற்றும் ராஜேஷ் இணைந்திருப்பார்கள்.
0: பாரம்பரிய விளம்பரங்களை தொடர்ந்து நாங்கள் ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகின்றோம். நன்றி சுரேகா.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9, 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 4164570651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam, Focus Education Services, Ippodhu, Pudhidhaag Iniyam, Junior Kindergarten Mudal, Grade 8 Variyana Manavarhilikku, Oru Maadha Ilavasa Vaguppai Vazhingukindrargal, June Mudal, August Varai, Indha Ilavasa Vaguppil, English, French, மெத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 4162937287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
6: 416-461-6401.
7: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
4: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479965922 6475490059.

0: அஜித்தும் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்களா? சூப்பர் ஸ்டாரோட 200வது படம் எந்த வருஷம் வரும்? எப்பதாங்க தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்?
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமா பத்தி நிறைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும்.
3: என்ன இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களே, யாரு நீங்க?
2: சுவையான புத்தம் புதிய சினிமா தகவல்கள், சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்கள், புதிய பழைய திரைப்படங்கள் பற்றிய பார்வை, அத்துடன் நமது கலைஞர்களின் பாடல்களோடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க தவறாதீங்க. ரசிகர் மன்றம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: வணக்கம் ராஜேஷ்.
5: வணக்கம் சஞ்சயன். வணக்கம் நேர்களே. சஞ்சயன் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன்.
4: எனக்கு மட்டும் தான் தெரியுமா? சொல்லுங்க.
5: எல்லாருக்கும் தெரியுங்க நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்றது.
4: எனக்கு இன்னும் ஒரு விசேஷமா ஒன்று தெரியும்.
5: விசேஷமா வரணும்னு தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியாத விஷயம் இருக்குமா சொல்லுங்க. June 21 இன்னைக்கு வந்து ஒரு 3 சிறப்பான விஷயம் இருக்குது. இன்னைக்கு முப்பெரும் விழான்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து 3 சிறப்பான விஷயங்கள். ஒன்னு வந்து லாங்கஸ்ட் டே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2026 இன்னைக்கு தான் வந்து சூரியன் அதிக நேரம் இருப்பாரு. நைட்டுக்கு கிட்டத்தட்ட 9:30 வரைக்கும் முடிச்சிருப்பாரு. மறுபடியும் காலையிலையும் சீக்கிரம் வந்துடுவார். இன்னைக்கு காலையிலையும் வந்து வேகமா வந்துட்டாரு. ஸோ அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து உலக இசை தினமா. எல்லாருமே வந்து இசைக்கு வந்து ஒரு மகத்துவம் கொடுத்து அதை கொண்டாடுற தினம். மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா அப்பப்போ யாராவது சொல்லுவாங்க, சில பேர் ஞாபகம் வச்சிருப்பாங்க, சில பேர் மறந்துடுவாங்க, சில பேர் வந்து கண்களை சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் வந்து இன்னைக்கு இருக்குது. ஃபாதர்ஸ் டே. அது
4: பெருந்தன்மை
5: இல்லைங்க, சொல்றேன் உண்மையை சொல்றேன் நான்.
4: இல்ல அது விளங்குது, அதங்கும் விளங்குது.
5: ஆமா, அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்லாம் வருது. ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு வந்து யூ ஷுட் நாட் ஃபர்கெட் மதர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க.
4: அது நான் ஃபாதர்ஸ் டே இல்லாண்டு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி யாரும்
5: சொன்னாங்க? இல்லைங்க, அதுலாம் சொல்ல மாட்டேன். ஃபாதர்ஸ் டே இன்னைக்கு
4: அப்படி இருந்து நான் வேலைக்கு இந்த ஷிஃப்ட்டுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லாம சொல்றீங்களோ அப்படின்னு நான்
5: என்ன சொல்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. இப்படி ஆயுத பூஜை அன்னைக்கு கூட வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து இருக்கிற ஆயுதத்தெல்லாம் அந்த ஓரமா வச்சுட்டு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு படிக்கிற புத்தகம் ஓரமா வச்சிருவாங்க. அன்னைக்கு மட்டும் படிக்கூடாது, அன்னைக்கு மட்டும் அந்த டூல்ஸ் வேலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கூட ஃபாதர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ண போறேன், நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அன்னைக்குமே வந்து ஓயாம அப்படியே உழைச்சிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங்
4: இவன் தியாகிடா அப்படின்னு சொல்லி கேட்டு
5: அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்துக்கிட்டு. இல்ல கேட்டுட்டு நிறைய பேர் ஃபாதர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து சொல்லணும்ல நம்ம. முக்கியமான விஷயம் அடுத்த 2 மணி நேரத்துக்கு தமிழ் சினிமா பத்தி அப்படியே அலசி ஆராய்ஞ்சு பேராஞ்சு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போறோம்.
4: ஜாலியா
5: இருக்க போறோம். வேற எதுவும் சொல்லுமா எக்ஸ்ட்ராவா?
4: இல்ல எக்ஸ்ட்ரானு சொல்றதுக்கு இல்ல. இப்ப டொரண்டோ என்ன காலநிலைன்னு சொல்லி நாங்க பாக்கலாம். 22 டிகிரி செல்சியஸா இருக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 14 டிகிரி செல்சியஸா குறைய போகுது. நாளைக்கு திங்கட்கிழமை 16 டிகிரி செல்சியஸ் காலையில் இருந்தாலும் அதிகூடிய வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸா இருக்க போகுது.
5: ஆமா,
4: எரிபொருள் இந்த விதமான மாற்றம் இல்லை.
5: 416-824-1212 நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஈஸ்ட் எஃப்எம் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நீங்க மெயில் அனுப்பலாம். யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனல்ல உங்களுக்காகவே சரியாக சூப்பரான கண்டென்ட்லாம் வந்துட்டு இருக்கு. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பக்கங்கள்ல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்லயும் நாங்க இங்க இருக்கிறோம். இப்போ சூப்பரான ஒரு பாட்டு இது
4: இருக்கு. முதல்ல அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு 3 மணிக்கு ஃபிஃபா
5: மேட்ச் ஒன்று. ஆமாம்,
4: ஸ்டார்ட் பண்ணிட்டு பெல்ஜியம் ஈரானுக்கு இடையிலான போட்டி 5 நிமிடங்கள் தாண்டிய நிலையில எந்த விதமான கோலையும் பெறாமல் போயிட்டு இருக்குது. எனவே அது முக்கியம்.
5: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்றத இப்போ சொல்லிக்கிறோம். சூப்பரான ஒரு பாட்டு வருது. ஜெயிலர் 2 பத்தி 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். அது எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டு. இப்போ வரப்போற அப்டேட் சஞ்சயன் சொல்ல போறாரு. அது நம்ம சூப்பர் ஸ்டாருக்குமே தெரியாது, நம்ம நெல்சருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அப்டேட்டா இருக்க போகுது.

0: மூன்று மணி எட்டு நிமிடம். அது என்ன யாருக்குமே தெரியாத ஒரு அப்டேட் அப்படின்னு சஞ்சய் தான் கேட்க போறேன்.
1: எனக்கும் தெரியாது.
0: இல்லைங்க நீங்க இல்லைங்க நீங்க
1: போறங்க ஜெயில டூ. யூஸ்வலாகவே அந்த தொடர்ச்சி, அதாவது என்ன சொல்ற, இப்போ 1, 2, 3 அப்படின்னு சொல்லி சீக்குவல் சீக்குவலில் ரஜினி பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி முதல் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தவங்க, அவரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஜெயிலர் மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. ஜெயிலர் டூக்கு ஒரு அவருக்கு ஏன் செய்தான், அவர் ப்ராமிஸான ஒரு டிரெக்டராக இருக்கிறார், அதை சொன்ன பாட்டுக்கு அவர் சொன்ன அந்த கன்செப்ட் தான் அவருக்கு பிடிச்சிருக்குது, அப்போ செய்தான்னு சொல்லி தான் இறங்கினவர். இப்படிலாம் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான படங்கள், இப்போ கன்னட படங்கள் வந்து பட்டை கிளப்பிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், அந்த KGF-லேருந்து அங்கால அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான படங்கள் மிகப்பெரிய இப்போ இன்னொரு துரந்தரா
0: ஹிந்தி
1: படம், அதெல்லாம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்ற உடனே கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஜெயிலர் டூவையும் கொண்டு வரணும், பேண்டியா கடந்து ஒரு என்ன சொல்ற வசூல் பெரிய அளவில் வசூல் தான் அல்டிமேட். அப்ப அப்படி கொண்டு வரணும் என்ற நோக்கத்தில் அவர் என்ன ஒரே பிரஷராம் நெல்சனுக்கும் தயாரிப்பாளருக்கும் சன்னுக்கும் அப்படி இருக்கிறதால நிறைய ரீஷூட் போயிட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்ப அதால படம் இப்ப வருதுன்றது அப்ப வருதுன்றது இப்படி மாறி மாறி மாறி மாறி கடைசியா தீபாவளிக்கு போய் நிக்குது. தீபாவளிக்கு போய் இவங்க இன்னும் உத்தியோகமாக சொல்லாட்டியும் அதான் அவங்களோட எய்ம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறதால அதை நோக்கி அந்த தீபாவளியை டார்கெட் பண்ணி வச்சிருந்த சின்ன தளபதி, அதாவது அந்த துப்பாக்கிலாம் வாங்கினாரு சிவகாட்டி
0: என்ன தளபதி, உங்க நடிப்பு நல்லா இருக்குது யார் அவர் அப்படின்னு தெரியாத மாதிரி
1: எனக்கு
0: ஞாபகம் வரல.
1: இல்ல சின்ன தளபதியா திடீர்
0: தளபதி
1: அப்படிதான் பேர் வச்சாங்க. அப்ப சிவகாட்டி என்ன செய்வானா, அவர் கொஞ்சம் லாங் லீவ்ல அவர் வருவார், அந்த நல்ல
0: எதிர்பார்க்கிறல்ல
1: நடந்தா நல்லம்
0: நடக்கிறத எதிர்பார்க்கணும் நம்ம, அந்த மாதிரி மாத்திக்க வேண்டியதான்
1: எதிர்பார்த்தேன்
0: சொல்ல வேண்டியதான். நீங்க சொன்னீங்க கொஞ்சம்
1: சிலர் மாதிரி,
0: ஆமா இல்ல நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி பயமா இருக்கிற சீக்குவல் அப்படின்ட்டு சந்திரமுகி டூன்னு ஒரு சீக்குவல் வந்துச்சு, அதுல இருந்து அவர் கலண்டு வரும்போதே தெரிஞ்சிருக்கணும் ஜெயிலர் டூ வந்து ஒர்க் ஆகுமா சந்திரமுகி மாதிரி அப்படின்ட்டு. இருந்தாலும் பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எங்களுக்கு வெறும் சூப்பர் ஸ்டார் வேணும் மக்கள் சூப்பர் ஸ்டார் வேணும் அப்படின்னு சொல்லி ராகவா லாரன்ஸ் எல்லாம் உள்ள வந்து எதை பண்ணாரு அந்த படத்தை. இந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அதே மாதிரி ஜெயிலர்
1: டூ
0: ஆமா அது அவருக்கு வந்து மக்கள் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து அவரு ஒரு பெரிய மைலேஜ் கிடைச்சது.
1: அன்றே
0: கணித்தார்

0: பாருங்க டீயுமான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு ஒரு எண்ட் அந்த முடிகிற நேரம் பார்த்து நீங்கள் எவ்வளோ டிசப்பாயிண்ட் பண்ணுங்க. ஸ்ரேயா கோஷல் பாருங்க,
1: நாலரை நிமிஷம் கேட்டாச்சு, இன்னும் ஒரு அஞ்சு செகண்ட் கேட்கலாம் கோச்சு பாரா அப்படின்னு கொஞ்சம் நான்
0: குறைச்சிங்க. 3:15 நிமிடம் ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: தந்தை தின வாழ்த்துக்களுடன் தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் தந்தையர் தின கொண்டாட்டம். இன்று தந்தைய தினத்தை முன்னிட்டு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகைகளை வாங்குங்கள். நகை சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். இப்போது 5,000 மேல் நகை வாங்கும்போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599.
0: ஓஷோவில் நேற்று முதல் கிராண்ட் ஓப்பனிங்குடன் அறிமுகமாகியுள்ளது சிந்து கிச்சன். முதன் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழி சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பால்கறி என 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், வல்வெடித்துறை ஸ்டைல் கோழி புக்கை, சிக்கன் அல்லது லேம்ப் பிரியாணி வகைகள், கொத்துரொட்டி வகைகள் என இன்னும் ஏராளம் உணவுகள் விருந்தாக. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெறலாம். ஸ்காப்ரோ, மார்க்கம், ட்ரூம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படும். சைவ மற்றும் அசைவ கேட்டரிங் சேவைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். நேற்று முதல் இலக்கம் 1304 ஹார்மனி ரோட் நோத் ஆஷாவில் திறக்கப்பட்டுள்ளது சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். 647-710-2709 647-710-2709.
1: 100 கோடியை தாண்டிச்சு, 150 கோடியை பிடிக்க போகுது. இன்னும் பார்க்கலையா பரபரப்பா நிறைய பேர் கேட்டாங்க கருப்பு படத்தை. அதை நேத்து வந்து பார்த்தேன், அது எப்படி இருந்தது அப்படின்னு முன்னாடி
0: சொல்லுவோம். எஸ்பிஎம் போர்டஸ் வழங்குகின்ற தகவல்களை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.
2: 5 தளங்களில் தங்களுடைய விற்பனை வழங்கி கொண்டிருக்கும் எஸ்டிஎம் போர்டர்ஸ் ஃபாதர்ஸ் டே முன்னிட்டு கேங்கிங் பாஸ்கர் 2 $25 அல்லது 5 பெறுகின்ற பொழுது $50 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ரோஸ்மரக்கண்டு 3 $50 அல்லது 1 $20 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுவே எஸ்பிஎம் போர்டர்ஸின் கார்டன் சென்டரில் ஏராளமான பூமரக்கண்டுகள், மரக்கறி கண்டுகள் கூட இந்த வாரம் விற்பனை ஆகி கொண்டிருக்கு. அதனை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பல வகையில் பெற்றுக்கலாம். 2 மாதுளம் பழம் $5, ஃபேஷன் ஃப்ரூட் $3, $5, அன்னாசி பழம் $2, $5, அதுவே அப்பிள் 1.99 pounds ஆக பெற்றுக்கொள்ள முடியும். பலாப்பழம் முழுசா பெறுகின்ற பொழுது 1.29, மாம்பழ பாக்ஸ் வந்து 16.99, முளநீர் கரும்பு, அண்ணாமுனா பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான் சொல்லி நீங்க அத்தனையுமே பெற்றுக்கொள்ளலாம். பசுமையான மரக்கறிகள் இந்த வாரம் பெற்றுக்கொள்ள முடியும். ஊர் சின்ன வெங்காயம் பவுண்டு 4.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, முருங்கை இலை, அகத்தி இலை 1-2.99 படி பெற்றுக்கொள்ளலாம். பீட்ரூட் 99 cents, உள்ளி 1.99, தக்காளி பழம் 1.49, ஜிஞ்சர் பவுன் 2.99, கறிமிளகாய் பவுன் 2.99, மரவள்ளி கிழங்கு பவுன் 1.49, மல்லி இலை, புதினா இலை, கியூக்கம்பர் 3-5 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வாழைக்காய் வாழைப்பூ 1.89 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கொள்ள முடியும். கத்திரிக்காய் பவுன் 1.99, வெள்ள வெங்காயம் 10 pounds 4.99, உருளைக்கிழங்கு 10 pounds 3.99, மகிழ் தேசிக்காய் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை 300 gram மேகி கோகோனட் மில்க் பவுடர் 3.99, ஆங்கர் நெஸ்டமோட் 6.99, லெமன் பஃப் $2-3 மிக்ஸ் $4.99, எஸ்பி மிளகாய்த்தூர் $7.99, $2.5, $4 tin fish $10, சோயாமீட் $0.89, சோப்பு சோப்பரிசிமா 8 pounds 8.99, மட்டு பவுன்ஸ் சோரம் பெறப்பட்டது 9.99, 8 pounds மைச பெருப்பு 5.99, 8 pounds முழு உளுந்து 9.99 நீங்க பெற்றுக்கலாம். பிஹெச்என் எல்லாம் 11.99, எஸ்பி மட்ட அரிசி 6.99, பொன்னி அரிசி 8 pounds 7.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்பளம் $3-3, ஊதுபத்தி 6.99, 1 கிலோ விபூதி, சந்தனம், குங்குமம் 1 pounds 12.99 நீங்க பெற்றுக்கலாம். என்டி ஜாம் 3.29, கரிச்சந்திரா நூடுல்ஸ் 5-10 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எஸ்பி போர்டர்ஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பூஜை பொருட்கள், பூக்கள், பூமாலைகளை பெற்றுக்கொள்ளலாம். எஸ்பி மீன் சந்தையில் கூட விற்பனை இடம்பெறுகின்றன. குறிப்பாக மீன் சந்தை வருகின்ற பொழுது புலமீன் 9.99, திரளிமீன் 5.99, கருந்திரளி 6.99, கொடுவா மீன் 8.99, பால்சூர் 6.99, கோழிக்காலை 2.69, ட்ரம்ஸ்டிக் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 2.99, பீஃப் 9.99, ஒரு ஆட்டுப்பங்கு $50, காட்டுப்பந்து 6.99 pounds பெற்றுக்கொள்ள முடியும். எஸ்பி இம்போர்ட்டர்ஸின் தளபாட சந்தையில் கூட நீங்கள் ஏராளமான தளபாடங்களை பெற்றுக்கலாம். 6 பீஸ் பெட்ரூம் செட் வந்து 1,299, அதுபோல 3 பீஸ் சோபா செட் 899, 5 பீஸ் டைனிங் செட் 399, 3 பீஸ் ரெக்லினர் சோபா செட் வந்து 1,499 பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல கிளாஸ் டாப் காஃபி டேபிள் $129 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பொருட்களை ஒரே இடத்தில் நீங்க பெற்றுக்கொள்வதற்கு வரலாம். பிரிமியம் லாரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
3: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே
4: தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் No. 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். கீழ் ஆமெட் தம்சீன். 437-860-7002.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
6: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
7: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் Road, Unit 406-416-908-5656.
8: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
8: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
8: 2225 மார்க்கம் Road, Suite 307-647-478-0144.
9: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
10: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
11: FM 102.7 East FM.ca.

0: மூன்று மணி 27 நிமிடம் பேரழகன் படத்துல இருந்து அந்த ஒரு சூப்பரான பாட்டு கேட்டோம். அப்புறம் சூர்யா பத்தி ஏதாவது நீங்க சொல்ல போறீங்கன்னு தெரியும்.
1: இல்ல இல்ல, சூர்யா பத்தி சொல்ற என்ன,
0: சூர்யா அப்டேட் அடுத்ததா படம் வரப்போதா,
1: தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லி சொல்லுவாங்க. நடந்த மெயின் நல்ல உறவு ஒற்றுமை அப்படின்லாம்
0: கண்ணு போடாதீங்க நீங்க.
1: இல்ல இல்ல இல்ல, அது அந்த ஃபேமிலி நல்ல உதாரணமா சொல்லக்கூடிய ஒரு
0: நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம்.
1: அது பல்கலைக்கழகமா அல்லது சரி ஸ்கூலோ என்ன தெரியல எனக்கு, ஆனா இருந்தாலும் அவங்க அதாவது உதாரணம் சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு அப்படி இருக்காங்க.
0: குடும்பம்னா எப்படி இருக்கணும்யா அப்படின்ற மாதிரி.
1: இதுல இப்ப விஸ்வநாதன் சன்ஸ் அவர் அடுத்த சூர்யாக்கு அடுத்த படமா வரப்போது, இப்ப இந்த படத்துல இது பிளாக் பாஸ்டர் ஹிட், இந்த படம் எத்தனை பேருக்கு பிடிச்சது பிடிக்கல ரெண்டாவது பக்கம் அது இருக்க நம்ம அப்படியே. ஆனா படம் ஹிட் அவ்வளவுதான்.
0: அப்ப படம் வர்றதுக்கு முன்னாடி படம் ஹிட்ன்றீங்க.
1: குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. அப்ப அந்த வெற்றி என்ன நடந்திருக்குன்னா, விஸ்வநாதன் சன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஓபனிங் கொடுத்திருக்கு. அப்படி ஒரு ஓபனிங் கொடுத்த உடனே வியாபாரம் நல்லா இருக்குன்னு சொல்ற நேரத்துல, இப்ப இப்ப விஜய் விட்டு சென்ற இடத்த பிடிக்கக்கூடியவர் சூர்யா என்ற ஒரு
0: இதுல இது வேற துப்பாக்கி வாங்கினாரு அவருக்கு. அதை என்னாச்சு
1: இல்ல, அவருக்கு அதை அடுத்தடுத்த பிளாப் வேற பக்கம் ஒதுங்க. அப்புறம் பார்த்தா சூர்யா தான் அதுக்குரிய சரியான ஆளுன்னு சொல்லி அவர் பிடிச்சாங்க. விக்ரம் வந்து ரெண்டு ஹீட்டை கொடுத்தா விக்ரம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் இயல்புதானே. ரசிகர் மனநிலை அப்படிதான் இருக்கு. ராஜேஷ்
0: யாரும் வந்து ரஜினியோட இடத்த பிடிக்கல இப்போ.
1: இல்ல இல்ல,
0: அவரிடம் தேவையில்லைன்றாங்க.
1: தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாதான் அப்புறம் காக்கா கழுகு கதை மாதிரி அப்புறம் இன்னொரு கதையை அடுத்ததுல சொல்லிட்டாங்கன்னா அது அது விலங்கம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு இருக்கா தம்பிர சர்தார் படம் பாத்தீங்கன்னா அப்புறம் மூன்றாந்திரமும் அப்படி பிந்து போச்சு பின்னால. ஆனா படம் ரெடியா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த படம் விஸ்வநாதன் சன்ஸ் வார நேரத்துல அண்ணனுக்கு குறுக்காக நாங்கள் நிக்க கூடாது, கருப்புக்காக விலகினார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த படம் வர்றாரு, அதுக்காக விலகிறார். இப்ப என்ன நடக்க போகுது தெரியல. செப்டம்பர் வர போதாமா சர்தார் டூ? நான் சர்தார் டூவை கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன்.
0: விஸ்வநாதன்
1: என்ன சொல்றாரு, ஆனா இப்படி எல்லாம் வெளியில பில்டப் கொடுத்தாலும் உண்மையான ரீசன் அது இல்லையா? ஏன்னா ரெண்டு படத்தையும் வாங்கினது ஒரு ஒரே ஓடிடி நிறுவனமா.
0: ஓ, ரெண்டையும் வாங்கி ரெண்டையும் நாங்க ஒண்ணா விட முடியாது, கொஞ்சம் கேப் விட்டு வாங்க.
1: அவங்க தான் இந்த முடிவுக்கு காரணம், அவங்க தான். ஆனா இவர் பேர் எடுத்துட்டார் அப்படின்னு கதை.
0: யாரு முடிவு எடுத்தாலும் அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறோம். வடிவேலு டயலாக் சொல்றாரு பாத்தீங்களா, அது வந்து வாழ்க்கையோட தத்துவம், அதை எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த 100 கோடி 150 கோடி நாங்க முதல் பாதி வரைக்கும் வந்து படம் நல்லாவே ரொம்பவும் ஒரு சூப்பரா, அந்த 90s late 90s 2000s வந்து ஒரு டிபிக்கல் மசாலா படம் இருக்கும். இந்த சங்கர் எடுத்திருப்பாரு, நம்ம ஹரி எல்லாம் எடுத்துருக்கோம். பரவாயில்லன்னு படம் போயிட்டே இருக்கும், நல்ல காமெடி இருக்கும், அப்படியே என்கேஜிங்காக இருக்கும், ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். அது ஒரு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றை வரைக்கும் போச்சு. அப்புறம் படம் முடிகிற போதே முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் படம் இருக்குன்றாங்க. என்னங்க படம் இருக்குன்னு பார்த்தா அப்புறம் அதை வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி அதை படம் போகுது ரெண்டாவது பாதியில். சரி, முத பாதியை பார்த்தாச்சு, அடுத்த ரெண்டாவது பாதியும் பார்த்துட்டு போவாமே அப்படின்னு உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அதுவும் குடும்பத்தோடு உட்காந்து பார்த்தோம், குடும்பங்கள் கொண்டாட வெட்டின்றாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து குடும்பத்தில் பல பேருக்கு வந்து முகத்தை சுழிக்கிற மாதிரி தான் இருக்குது. சில பேர் தூங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தியேட்டரில் அப்படியே மக்களோட மக்களாக சேர்ந்து பார்க்கும்போது எல்லாம் சாமியார், அவர் சாமியார்றா, பரவாயில்ல, உண்மையிலே சாமி இருக்கும் போது நம்மளும் கொஞ்சம்
1: அந்த கிளைமேக்ஸ் பாட்டு நல்லா இருந்ததா?
0: இல்லை, கிளைமேக்ஸ் பாட்டு வரைக்கும் இல்லை, கிளைமேக்ஸ் பாட்டு பாட்டு நல்லா இருந்தது. அது தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் படத்தோட சேர்ந்து வரும்போது எதுக்கு எதை வெட்டி ஓட்டின மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது நம்மளுக்கு. சரி, எல்லாரும் பார்த்துட்டாங்க, படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து நம்ம சொல்ல போதால் ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் வரப்போறதில்ல. அது கண்டிப்பாக பிடிக்கிறவங்களுக்கு அந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க. சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ஒரு குறை சொல்ல முடியாது, அவ்வளோ அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் இடத்த பிடிக்க போகிறோம்னு சொன்னீங்க, அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது, அவருக்குன்னு தனி ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு மாட்டு கருதுமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி மாஸ் இரவாக பார்த்து ரொம்ப நாளாச்சு அவரை. ஆர்ஜே பாலாஜியுமே நம்மளே நிறைய தடவை சொல்லியிருக்கோம், அவருக்கும் ஏங்க நடிகரா நடிகிறான்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 30-40 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த படங்களை விட இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் அவருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவரும் உழைச்சிருக்காரு.
1: விட்டு கொடுப்போம் பெரிய விஷயம் தானே. இப்போ தான் தான் ஸ்க்ரீனை ஃபுல்லாக ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிற ஹீரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயிசம் காட்டாமல் இதில் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து நடித்த விஷயமே ஒரு பெரிய அளவெல்லாம் பேசப்படுது. அப்போ அதுவும் ஒரு வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு உதாரணம் தான் இந்த ஆர்ஜே பாலாஜியின் அண்ட் டீமின் கருப்பு.
1: டீமின் கருப்பு,
0: ஆமாம்.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் இலத்திரனியல் வாகனங்களின் விற்பனை இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் கடந்த ஆண்டு சமகாலத்தை விட 20.8% அதிகரித்துள்ளது. ஈரான் போரால் எரிபொருள் விலை பாரிய அளவில் உயர்வடைந்தமை, இலத்திரனியல் வாகனங்களுக்கான மானியங்களை மத்திய லிபரல் அரசு மீள நடைமுறைப்படுத்தியமை ஆகியன இதற்கு காரணங்களாக அமைந்துள்ளன.
1: ஹோமோஸ் நீரிணையை தாம் மீண்டும் மூடியுள்ளதாக ஈரான் தெரிவித்ததை நிராகரித்துள்ள அமெரிக்கா, குறித்த நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்துகள் தடையின்றி இடம்பெற்று வருவதாக கூறியுள்ளது. லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை காரணம் காட்டி ஹோமோஸ் நீரிணையை மீளவும் மூடுவதாக ஈரான் தெரிவித்திருந்தது. தமிழ்நாட்டில் புதிய அரசு ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க மேற்கொண்ட முயற்சிகள் சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் இரு கட்சிகளும் கூட்டணி வைப்பதில் என்ன தவறென திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி கேள்வி எழுப்பியுள்ளமை கவனம் பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு அளித்துள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளதை விமர்சித்துள்ள அவர், வைகோ தலைமையிலான மதிமுகவும் இதே முடிவை எடுக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளார்.
0: இலங்கையில் கூட்டமைப்பாகும் என்று முனைவதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்வைத்த 6 நிபந்தனைகளில் 3 ஏற்றுக்கொள்ள முடியும் என தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். குறித்த கூட்டமைப்புக்கு பெயர் சூட்டுதல், அரசியல் கட்சியாக பதிவு செய்தல், பொது சின்னத்தில் போட்டியிடுதல் ஆகிய நிபந்தனைகளை அவர் நிராகரித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு.

0: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு பாட்டு
1: செய்யும் எங்களிசை
2: அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்காக ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங் சிந்து கிச்சன். முதன் முதலாக 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், 10 வகையான சீ ஃபுட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சல், விவிடி ஸ்டைல் கோழிப்பூக்கை, பிரியாணி வகைகள், கொத்துரொட்டிகள், இன்னும் பல. June 20 சனிக்கிழமை 13/4 ஹாமனி ரோட் நோர்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். ஸ்காப்ரோ மாக்கம் டூராம் பகுதிகளுக்கு டெலிவரி சேவைகளும் வழங்கப்படும்.
1: 6470106701 0906 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் பைனான்ஸ் செய்யுங்கள் அனைத்து ட்ரிம் 2026 Nissan kicks 0% finance rate 2025 Nissan Leaf electric வாகனங்களை 0% lease மற்றும் finance rate இல் பெறலாம் 2025 Infiniti QX50 கள் 0% finance and lease rate இல் காத்திருக்கின்றன completely redesigned 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் June 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 26 வெள்ளி மாலை சப்பரம், June 27 சனி காலை தேர், June 28 ஞாயிறு காலை தீர்த்தம், June 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், June 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
6: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Stepan 102.7.
7: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு.

0: 3:46 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மிஸ்டர் ஃபெமெல். இப்பொழுது நாங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்குகின்ற தகவலை கேட்கலாம்.
1: 5 தளங்களில் தங்களுடைய விற்பனை வழங்கும் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் இந்த வாரம் கூட இரண்டாம் விற்பனை இடம்பெறுகிறது. ஃபாதர்ஸ் டே முன்னிட்டு இப்பொழுது கார்டன் சென்டரில் கேங் பாஸ்கெட் $2.25 அல்லது $5.50 நீங்க பெருக்கலாம், அல்லது ரோசஸ் வந்து $3.50 அல்லது $1.20 நீங்க பெருக்கலாம். இன்னும் ஏராளமான பூமரக் கண்டுகள், மரக்கறி கண்டுகளை எஸ்பி இம்போர்ட்டர்ஸின் கார்டன் சென்டரில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பல வகையில் இப்பொழுது நாவல் பழம் விசேடமாக இந்த நாளில் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. $2 $5, ஃபேஷன் ஃப்ரூட் $3.50, அன்னாசி பழம் $2.50, அதேபடி ஆப்பிள் $1.99, பலாப்பழம் முழு சாப்பிடுகின்ற பொழுது $1.29, மாம்பழ பாக்ஸ் வந்து $16.99, முருகநீர் கரும்பு அனாமுனா பழம் ரம்புட்டான் மங்குஸ்தான் சொல்லி அத்தனையுமே நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பசுமையான மரக்கரையில் ஊர் சின்னவங்க பவுன் $4.99, ராசவள்ளி கிழங்கு $3.99, முருங்கையிலே அகத்தீரை $2.99, அதேபோல பீட்ரூட் $0.99, உள்ளி $1.99, தக்காளி பழம் $1.49, ஜிஞ்சர் $2.99, கறிமிளகாய் $2.99, மரவள்ளி கிழங்கு $1.49, மல்லியிலை கட்டு புதினா இலை கட்டு கியூக்கம்பர் $3.50 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய் பவுன் $1.89, வாழைப்பு $1.89 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல கத்திரிக்காய் $1.99 பெற்றுக்கொள்ள முடியும். வெள்ளவங்காயம் $10, $4.99, உருளைக்கிழங்கு $10, $3.99, ஏழு தேசிக்காய் $1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3.99, ஆங்கர் நெஸ்ட் மோட்டோ $6.99, லெமன் பஃப் $2.39, மிக்சர் $4.99, எஸ்பி பிராண்டின் மிளகாய்த்தூர் $7.99, உப்பு $5, டின் ஃபிஷ் $10, சோயா மீட் $0.89, சிவப்பரிசி £8, $8.99, £8 சுவரம்பருப்பு $9.99, £8 மைசூர்பருப்பு $5.99, £8 முழு உளுந்து $9.99, பிஎச்என்எல் $11.99, எஸ்பி மட்ட அரிசி $6.99, பொன்னியரிசி $8 $7.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல அப்பளம் $3.3, ஊதுபத்தி $6.99, 1 கிலோ விபூதி சந்தனம் குங்குமம் ஒவ்வொன்றும் $12.99 படி பெற்றுக்கொள்ள முடியும். எம்டிஜாய் $3.29, கரிச்சந்திரா நூடிஸ் $5.10 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது குளமீன் $9.99, திரளி மீன் $5.99, கருந்திரளி $6.99, கொடுவா $8.99, பால்சுரா $6.99, கோழிக்காலை $2.69, ட்ரம்ஸ்டிக் $2.99, பீஃப் $9.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஊராட்டு பங்கு $50, அதேவேளை காட்டுப்பன்றி $6.99 நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸின் மீன் சந்தையில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸின் தளபாட சந்தையில் கூட விற்பனை இடம்பெறுகிறது. 6 பீஸ் அடங்கிய பெட்ரூம் செட் வந்து $1,299, 3 பீஸ் சோபா செட் $199, 5 பீஸ் டைனிங் செட் $399, அதேபோல 3 பீஸ் ரெக்னர் சோபா செட் $1,499, அதேபோல கிளாஸ்ட் ஆஃப் காஃபி டேபிள் $199 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். என ஏராளமான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். மருதாணி இலை, பப்பாசி இலை, இன்சுலின் இலை என்று சொல்லி அத்தனையுமே நீங்க வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய இல்லங்களுக்கு

0: எது தேவையோ அத்தனை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். பிரம்பிளின் லாரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் இந்த வாரத்துக்கான விற்பனைகளை வழங்குகிறார்கள்.
1: 3:49 இப்பொழுது ஃபிஃபா 2026 அதனுடைய போட்டி இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையிலே யார் யார் பெல்ஜியம் ஈரான் இரண்டு அணிகளும் போட்டி போடுகின்றார்கள். ஹாஃப் டைம் நெருங்கிட்டது. ஹாஃப் டைம்
2: முடிஞ்சிருச்சு, இன்னும் 8 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதில் 4 நிமிஷம் போயிருச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கணக்கை தொடங்கலை.
1: பார்க்கலாம், இன்னொரு ஹாஃப் டைம் இருக்குதானே, அதுக்குள்ளே ஏதாவது நடக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வப்போது தகவலை தரவும் காத்திருக்கின்றோம்.
2: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ரஜினி கமல் இணைந்து நடிக்க போவதாக ப்ரோமோ வீடியோவையும் வெளியிட்டு எதிர்பார்ப்பை கிளப்பி பரபரப்பாக வேலை செய்த நெல்சனுக்கு தயாரிப்பு நிறுவனத்தின் வெளியேறுவதான முடிவு பேரிடியை கொடுத்திருக்காம். இன்னும் எதிர்பாராததை எதிர்பார்க்கலாமாம். சூர்யா 50 படத்தை இயக்கப்போவது தெலுங்கு இயக்குனர் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில், தெலுங்கு தயாரிப்பு நிறுவனமான சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சார்பாக நெல்சன் இந்த படத்தை இயக்குவார் என்று சொல்லப்படுகின்றது. இசையமைப்பாளராக அனிருத் ஒப்பந்தம் செய்யப்பட உள்ளாராம். தக்லைஃப் படத்தின் கோர தாண்டவத்தால் அடுத்த படத்தை ஆரம்பிக்க முடியாமல் தவிக்கின்றார் மணிரத்னம். விஜய் சேதுபதி சாய் பல்லவி நடிப்பதாக சொல்லப்பட்ட இந்த படத்திற்கு ஒதுக்கிய திகதியை கிருத்திகா உதயநிதி இயக்கப்போகும் படத்திற்காக கொடுத்துட்டாராம் விஜய் சேதுபதி. ஜனநாயகன் படத்தின் அனைத்து செலவுகளையும் பொறுப்பேற்றாராம் விஜய். விநியோகஸ்தர்களுக்கு கொடுக்க வேண்டியதையும் தயாரிப்பாளரின் செலவினங்களையும் முழுமையாக கொடுக்க போவதாகவும் ஒரு செய்தி. மீண்டும் தள்ளி போகும் ஜெயிலர் 2 ஆகஸ்ட், பின்னர் செப்டம்பர். இப்பொழுது தீபாவளி வெளியீடு என்று சொல்லப்படுகின்றது. அடுத்த கட்டம் பொங்கல் வெளியீடு என்று சொல்லப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. வேல்ஸ் நிறுவன தயாரிப்பில் விஷ்ணு விஷால் நடிப்பில் உருவாக்கியுள்ள கட்டா குஸ்தி 2 படத்தின் வெளியீட்டிற்கு காரணம் இல்லாமலே கட்டையை போடும் ஐஸ்ரீ கணேஷ் என்கின்றது விஷ்ணு விஷால் தரப்பு. ஆஸ்கார் இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்தில் 1200 கோடி பட்ஜெட்டில் மகேஷ் பாபு நடிக்கும் வாரணாசி படத்திற்கு ராஜமௌலி ஓடிடி நிறுவனத்திடமிருந்து எதிர்பார்க்கும் தொகை 550 கோடியா. ஆனால் ஓடிடி நிறுவனம் கொடுக்க முன் வருகின்ற தொகை 170 கோடிதானாம். வெற்றி இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாகியுள்ள ஓம் படத்தின் ப்ரமோ காட்சி வெளிவந்து பாராட்டுக்களை பெற்றுள்ள நிலையில், அதன் வெளியீடு அக்டோபர் 16 என்று அறிவித்தது ஒன்டர் பார் நிறுவனம். பல பெரிய படங்கள் இவரது தீபாவளியை குறிவைத்து தியதி குறித்துள்ள நிலையில், ஜெயிலர் 2 வெளியீடு பற்றிய உத்தியோகபூர்வமற்ற தகவல் மற்ற படங்களின் தயாரிப்பாளர்களுக்கு இடியை இறக்கியிருக்காம். அதிலும் முக்கியமாக செய்யோன் படக்குழுவிற்கு. அண்ணனுக்காக தனது எதிர்பார்ப்பிற்குரிய படமான சர்தார் 2 வெளியீட்டை மேலும் 1 மாதம் தள்ளினார் கார்த்தி. உண்மையிலேயே அண்ணன் தம்பி பாசமா என்றால் இல்லையா? இந்த 2 படங்களையும் வாங்கியிருப்பது ஒரே ஓடிடி நிறுவனமா. பஞ்சா 10
4: சொல்லு,
3: பஞ்சா 10.
5: பல பல பல பாஹுபலி.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்,
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமென் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
7: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
4: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
9: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
9: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்னைக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற பெல்ஜியம் ஈரான் கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃபில் இன்னும் யாருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, 0-0 தான். ஸோ செகண்ட் ஆஃப் தான் வந்து இந்த மேட்சில் டிசைடாக இருக்க போது. இன்னும் ஒரு 9 நிமிஷத்தில் செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்கும். நம்ம ஷோ முடியதுக்குள்ள செகண்ட் ஆஃபும் முடிஞ்சிடும். ஸோ ஷோ முடியும் போது நம்மளோட ரிசல்ட் தெரிஞ்சிடும், யார் ஈரானா பெல்ஜியமா அப்படின்னு. நேரம் சரியாக 4 மணி. கரெக்டாக சொல்லிட்டேன் நான்?
2: கரெக்டாக சொல்லிட்டேன்.
1: ஆமாம். 416-824-1213 நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்ளலாம், இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நீங்கள் இமெயிலும் அனுப்பலாம். சரி, டொராண்டோவில் எப்படி இருக்குது காலநிலை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வார்மாக தான் இருக்குது. 21 டிகிரி செல்சியஸா 23 டிகிரி செல்சியஸ். ஆனால் உடல்நிலை பார்த்தீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. போக போக
2: டெஃபினெட்லி அப்படி தான் இருக்குது.
1: ஆமாம், போக போக வந்து இன்னும் கொஞ்சம் உக்கரமாக தான் இருக்கும் போல இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ண தான் ஆகணும், வேறு வழி கிடையாது.
2: அதே போலவே எரிபொருள் விலையிலே நாளை நாளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதும் இன்னும் ஒரு திருப்திகரமான ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு செய்தி.
1: இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட பார்த்த ஞாபகம் இல்லையோ.
3: காலத்தால் அழியாத மனது மறக்காத காவியங்களை மீட்டு பார்க்கும் நேரம் பார்த்த ஞாபகம் இல்லையோ.
2: சரி, இன்னைக்கு நாங்கள் பார்த்த ஞாபகம் இல்லையோ பகுதியில் என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம் ராஜேஷ்?
1: இன்னைக்கு 40வது வருடத்தை கொண்டாடும் ஒரு திரைப்படம் தான். நம்ம நிறையா இது க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், எனக்கு 40வது ஆனிவர்சரி தான் கிட்டத்தட்ட 4-5 வாரமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த வரிசையில் இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 1986 வெளிவந்த ஒரு மியூசிக்கல் ஹிட்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்தை. சில படங்கள்லாம் வந்து இந்த பாட்டுக்காகவே வந்து படத்தை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இந்த படத்துக்கு மியூசிக் போட்டவங்களுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமானவங்க, தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவுமே பரிச்சயம் இல்லாதவங்க. அவங்கள பற்றிலாம் பேச போகிறோம். இவ்வளவு பில்டப் கொடுக்குறோமே, என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னா 86 வெளிவந்த உயிரே உனக்காக அப்படின்ற ஒரு திரைப்படம் தான். இந்த படத்தில் 80ஸோடைய ஒரு ஆஸ்தான நாயகன் சொல்லலாம். என்னதான் ரஜினி கமல் அந்த பக்கம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துருந்தாலும் எல்லாரையும் மனசையும் கவர்ற மாதிரி ஒரு ஹீரோ அப்படின்னா நம்ம மோகன் தான் சொல்லலாம், மைக் மோகன்.
2: மைக்
1: அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அப்படியே நேற்று பூத்த பூவாக எப்படியே என்றைக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கிற நதியா அவர்கள், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனி ஒரு ஃபேன் ஃபாலோவிங். அவங்க போடுற அந்த ஒரு கம்மல் ஆகட்டும், அவங்க போடுற வளையல், அவங்க வைக்கிற பொட்டு, அவங்க போகிற மிடி, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு எனக்கு நதியா மிடி வேணும், நதியா சுடிதா வேணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்பட்டு வாங்குவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டுக்கிறேன். உடனே நீ தான் போய் வாங்கி கொடுத்தேன் என்ன கேட்கக்கூடாது, நான் கேள்விப்பட்டு நான் என்ன சின்ன குழந்தையா இருந்ததால அப்பெல்லாம் சொல்லுவாங்க நதியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும் அப்படின்ட்டு
2: சொல்கிறீங்க.
1: ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வந்த திரைப்படம் தான். கே ரங்கராஜ் அவருமே வந்து மோகனை வச்சு நிறைய படம் பண்ணியிருக்காரு, அவருடைய படங்களுமே வந்து நம்ம பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நடிகர் பட்டாளம், சுஜாதா, சின்னி ஜெயந்த், அப்புறம் விஜயகுமார், சார்லி, மீசை முருகேசன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இருக்காரு பார்த்தீங்கன்னா. அவர் வந்து ஒரு பல்கலை வித்தகர், அவர் அவரை வச்சு ஒரு தனியாக ஷோவே பண்ணலாம். நிறைய வித்தியாசமான வாத்தியங்கள்லாம் வாசிப்பார், தன் வாய் மூலமே வந்து நிறைய சவுண்ட் கொடுப்பாரு. அவர் வந்து நிறைய படங்களுக்கு இந்த மாதிரி இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, குதிரை ஓடுறது அந்த மாதிரி விஷயங்கள் அவரே வாயில் கூட பண்ணியிருக்காரு. அப்புறம் செந்தில், கோவை சரளா, அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நடிகை மீனா அவர்கள். நல்லா நதியா இருக்கிறாங்க, மீனா இருக்கிறாங்க, யார் ஹீரோயினா ரெண்டு பேருமே ஹீரோயின் தான். என்ன நதியா வந்து வளர்ந்த ஹீரோயின், அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது வந்து நம்ம
2: சொல்லுங்க
1: அவங்க நம்ம மீனா வந்து ஹீரோயின், வளராத ஹீரோயின் சொல்லிட்டீங்க, அவங்களுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க
2: அந்த நேரம். அப்பா
1: அந்த நேரம் அதனாலதான் பார்த்தனே அவங்க இல்லையோ. சரி, இவ்வளோ விஷயம் பேசியிருக்கிறோம். இந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டை கேட்டுட்டு இந்த படத்தை பத்தினும் நிறைய பேசலாம். தொடர்ந்து கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இது ரசிகர் மன்றம்.

0: உங்கள் அபிமான ஆல்பியான் உட்சை சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யாக் சினிமா செழிப்போது. சூர்யா நடிப்பில் கருப்பு, அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட், சமந்தா நடிப்பில் எங்கள் தங்கம் மற்றும் பரிமளா அன்கோ ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியான் உட்சை சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யாக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். 4:10 லக்ஷ்மிகாந்த் பியாரேலால் அப்படின்ற இரட்டையருடைய பேர் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா தமிழில் அவங்க மொத்தமே பண்ண படம் 3 தான். இருந்தாலும் ஹாலிவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் 2 லக்ஷ்மிகாந்த் சாந்தாராம் குதல்கர், பியாரேலால் ராம்பிரசாத் சர்மா அப்படின்ற 2 பேர் இணைந்து லக்ஷ்மிகாந்த் பியாரேலால் அப்படின்ற ஒரு நேம் மூலமாக 1960 ஆரம்பித்து 90s வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மேலே 60, 70, 80, 90 கிட்டத்தட்ட 4 வந்து அவங்க கலக்கிட்டு இருந்திருக்காங்க. 750 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க எல்லாம் சேர்த்து. ஆனால் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயிரை உனக்காக அந்த படம் தான் முதல்ல அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருடம் வந்த மங்கை ஒரு கங்கி அப்படின்ற ஒரு சரிதா நடித்த படம், அதுக்கப்புறமா ரகசிய போலீஸ் சரத்குமார் நக்மா அவங்க நடித்த ஒரு படம். இது மொத்தமே 3 படங்கள் தான் அவங்க தமிழில் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்களுடைய இசை பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து தெரியும். அதற்கு காரணம் அவங்க யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நம்ம தமிழில் கேட்டு பழகின நம்ம விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் அவங்க டைம் பீரியட் ஆகட்டும், அதுக்கப்புறமா இளையராஜா, அப்புறம் ஏஆர் ரமான், அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் இவங்க யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தான் அவங்க பாட்டுனா வந்து தனியாக தெரியும். எக்ஸாம்பிள் சொன்னால் ட்ரம்பெட்ஸு, ட்ராம்போன்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஆனால் நம்மளோட இசையில் வந்து அது கம்மியாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் நம்ம இந்த சந்தூர், சிதார் அந்த மாதிரி வயலின் எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இளையராஜா அவர்கள்லாம் பண்ணும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி கிட்டாரை வந்து ரொம்பவும் கிட்டார், மிருதங்கம் அந்த விஷயங்களை வந்து நிறையா கொடுத்துருப்பார். ஏன்னா அது நமக்கே இந்த மிருதங்கம்லாம் வந்து நமக்கே உரிய ஒரு விஷயம்ன்றதால. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பாடல்களில் அந்த ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவர், அந்த ஒரு கசல் சவுண்டு வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக தெரியும். இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு உட்பட எல்லா பாட்டிலையுமே வந்து அந்த ஒரு தனித்துவம் இருக்கும். இந்த படத்தில் அவங்களுடைய பாடல்கள் வந்து நிறைய பாடல்கள் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு வாலி, வைரமுத்து, எம்ஜி வல்லபன், முத்துலிங்கம் அவர்கள் இவங்க எல்லாமே நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க. ஆனால் பாடினது பார்த்தீங்க அப்படின்னா 2 தான் சொல்லும், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. இவங்க 2 வந்து இந்த ஹோல் ஆல்பமை கவர் பண்ணியிருப்பாங்க. எல்லா பாட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்துடைய கதை என்னன்னு சுருக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தங்க கூண்டில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கிளி மாதிரி தான் நதியா அவர்கள். ஒரு ராஜ பரம்பரையில் வந்தவங்க, நிறைய கட்டுக்கோப்பு இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வாழ்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்காது. அன்பு இருக்காது, பாசம் இருக்காது. அவங்க அப்பா வந்து அவரும் கேர் பண்ணிக்க மாட்டார், அவங்க அம்மாவும் சின்ன வயசுலேயே இருந்துருவாங்க. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை அவர் நதியா அன்புக்கும் பாசத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கும் இயங்கிட்டு இருக்கிறவங்க மோகனை சந்திக்கிறாங்க. மோகன் மூலமாக வந்து ஒரு குடும்பம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா அந்த குடும்பம் வந்து உண்மையாக நிலைச்சுதா இல்லை நினைக்கலையா அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை. ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் நல்லா ஒரு கலகலப்பாக ஜாலியாக எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்குற மாதிரி சின்ன பசங்கள்லாம் ஒரு காமெடி பண்ணிவிட்டு, செந்தில் கோவைசர்லாம் ஒரு தனி ட்ராக் இருக்கும். நல்லா ஒரு 80s பார்க்கக்கூடிய, 80s எப்படி ஒரு மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதுக்கூடிய எல்லா அம்சங்களும் குறைந்த ஒரு சூப்பரான திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுத் இந்தியாவை கொஞ்சம் சின்ன டூர் போன மாதிரி பார்க்கலாம். ஏன்னா லலித் மஹால் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேலஸ் வந்து மைசூரில் ரொம்ப ஃபேமஸான பேலஸ் அந்த பேலஸில் இந்த படத்தை நிறையா ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியில் தான் இவங்க கதை நகர்ற மாதிரி இருக்கும். அங்கே வந்து இந்த விவேகானந்தா மெமோரியல் ஹால், அப்புறம் அந்த கன்னியாகுமரி அந்த பீச்சு அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மகாபலிபுரம், மங்களூர் அங்கேயுமே இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 40 முன்னாடி அங்கே சவுத் இந்தியா வந்து எப்படி இருந்துச்சு அதை பார்க்கணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் வந்து இன்னும் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு, நம்ம எஸ்பிபி அவர்களுடைய அந்த ஒரு எக்கச்சக்கமான அந்த ஒரு சிங்கர்கள், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்லாம் போடுற பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எல்லா ஃப்ளேவருமே சேர்ந்த ஒரு சூப்பரான பாட்டு. அந்த பாட்டை கேட்டு தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் டி ஸ்டெஃப் எம்எல்இது ரசிகர் மன்றம்.
1: I want to be a big man. I want to be a

0: படுக்கையும் வெறுக்குமே.
1: I want to be a big man. I want to be a very rich man.

0: லட்சுமிகாந்த் பேரலால் மியூசிக்களுடன் தாண்டி நம்ம எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய அந்த செக் செல்ல சினுங்களாகட்டும், நம்ம எஸ்பிபி அவர்களுடைய அந்த இங்கிலீஷ் ஆகட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஹைலைட்டை. அந்த இரண்டு விஷயம்லாம் இந்த பாடோட ஹைலைட்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு எல்லாரும் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண படமாக இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது. ஏன்னா தேவையில்லாமல் அந்த படத்தை ட்ராக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. இருந்தாலும் நல்ல பாடல்களுக்காக, அருமையான நடிப்புக்காக இந்த படத்தை திரும்பி பார்க்கலாம். உயிரை உனக்காக 1986 வெளிவந்த திரைப்படம் இன்றைக்கி நம்ம பார்த்த ஞாபகம் இல்லையில பார்த்துருக்குறோம்.
1: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும். Ajax Mitsubishi இல் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-ஐ பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Sir & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
4: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற licensed Pound Brokers. குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்புமிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1060. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
5: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 June 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பெடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332
6: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட
7: டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: 4:29 நிமிடம் ஓஷுவாவில் நேற்று முதல் கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகியுள்ளது சிந்து கிச்சன். முதன்முறையாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழிச்சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கறி என 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், வல்வெடித்துறை ஸ்டைல் கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லேம் பிரியாணி வகைகள், கொத்துரொட்டி வகைகள் என இன்னும் ஏராள உணவுகள் விருந்தாக. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெறலாம். ஸ்காப்ரோ மார்க்கம் டிரகம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படும். சைவ மற்றும் அசைவ கேட்டரிங் சேவைகளும் பெற்றுக் கொள்ளலாம். நேற்று முதல் இலக்கம் 1304 ஹார்மனி ரோட் நோர்த் ஆஷாவில் திறக்கப்பட்டுள்ளது சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். 6477102709 6477102709.
1: பெல்ஜியத்துக்கும் ஈரானுக்கும் நடந்திருக்கிற ஃபிஃபா வேர்ல்டு கப் சாக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ஆஃப் முடிஞ்சு, செகண்ட் ஆஃபில் 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னுமே வந்து அவங்க யாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல. ஸோ இன்னும் ஒரு 25 நிமிஷம் இருக்குது, கூட ஒரு எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது. அந்த அரை மணத்தில் யாராவது கோல் போடுவாங்களா, யாராவது பாயிண்ட் எடுப்பாங்களா, இல்லாட்டி ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட்டா அப்படின்றத ஷோ முடியதுக்குள்ளே நம்ம ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன்.
0: இல்லை, அந்த அரை மணத்தில் நான் காவல் பண்ணுறோம், போய் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வாங்களே.
1: அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்றீங்களா? நம்ம போகாத இடம் கிடையாது, அக்கௌண்ட் ஓப்பன் இடம் கிடையாது. இருந்தாலும் சரி, நம்ம அவங்க விளையாட்டோம் அப்படின்னு விட்டுறது. நம்ம
0: இதுக்கு மேலே வேணும்.
1: 4:31
2: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் East FM 102.7. East FM தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் இலத்திரனியல் வாகனங்களின் விற்பனை இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் கடந்த ஆண்டு சமகாலத்தை விட 20.8% அதிகரித்துள்ளது. ஈரான் போரால் எரிபொருள் விலை பாரிய அளவில் உயர்வடைந்தமை, இலத்திரனியல் வாகனங்களுக்கான மானியங்களை மத்திய லிபரல் அரசு மீள நடைமுறைப்படுத்தியமை ஆகியன இதற்கு காரணங்களாக அமைந்துள்ளன.
1: அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்று சுவிட்சர்லாந்தில் ஆரம்பமாகியுள்ளன. வெளிப்படையான முறையில் இருதரப்பும் கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்வதாக ராஜதந்திர தரப்புகளை மேற்கோள் காட்டி செய்திகள் கூறுகின்றன. ஈரான் உடனான உறவுகளை மாற்றியமைக்க அமெரிக்கா தயாராக உள்ளதென பதில் ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார்.
0: தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆலையொன்றில் இடம்பெற்ற அமோனியா கசிவினால் குறைந்தது 9 பணியாளர்கள் உயிரிழந்துள்ளனர். இவ்விபத்து குறித்த உடனடி விசாரணை அறிக்கையை 24 மணி நேரத்திலும் முழுமையான அறிக்கையை 3 நாட்களுக்குள்ளும் சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் விஜய் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய்கள் நிவாரணமும் அறிவித்துள்ளார். விசாரணைகளுக்கு விசேட குழுவினை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட ஆலையின் உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
1: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் குற்றமிழைத்தவர்களை தப்புவிக்க பேரினவாத தரப்புகள் முயற்சிப்பதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளர் ஞா ஸ்ரீநேசன் சாடியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் செம்மணி புதைகுழி விவகாரங்களை தற்போதைய அரசு கையாளும் விதத்தை வரவேற்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். காலங்கள் கடந்தும் காட்சினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் கானம், இது காட்சினிலே வரும் கீதம்.

தங்கதகத்தின் நட்பு தங்கதகத்தின்

0: காட்சியிலே வரும் கீதம்.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கை புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
4: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
5: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
6: போட்ட புது சேலை உடுத்தி
7: ஸ்காபரோவில்
8: அகரம் சில்க்,
7: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
7: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
9: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், 6477665189.
10: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388, 416-649-6388.
11: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெஃபம் 102.7.
12: பாட்டு பழசு செய்தி புதுசு.
13: முன்பே வள ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி சுவாரி சார் வந்து ஒரு லிரிக் வந்து எனக்கு
14: எழுதி,
13: அது இல்லாம வேற இதுக்கு முன்னாடி வேற ஒரு வெர்ஷன், கம்ப்ளீட்லி வேற ஒரு வெர்ஷன் எனக்கு எழுதி வாலி சார் கொடுக்கறாரு. நான் லிரிக்ஸ் படிச்சுட்டு, இல்ல சார் நான் லிரிக் இப்படி வேண்டாம், எனக்கு வேற மாதிரி வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். வேற மாதிரின்னா கொஞ்சம் இலக்கியமும் இருக்கணும், அதே நேரத்துல ஒரு மாடர்னைசேஷன் இருக்கணும், ரெண்டும் அப்படின்னு. அது இலக்கியம் மாடர்னைசேஷன் எப்படி ஒரு சொல்லு பார்ப்போம் நீ அப்படின்னு கேக்குறாரு. சார் எனக்கு சொல்ல தெரியல சார், பட் திஸ் அ வே அந்த மாதிரி இருந்தா எனக்கு பார்த்தா எனக்கு தெரியும் அப்படின்னு இப்படியே போயிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கும்போது இதுல என்ன நல்லா இல்ல நீ சொல்ற, உன் ஐடியா சொல்ல எனக்கு அப்படின்றது. நான் சொல்றேன் நல்லா இல்லன்னு சொல்ல சார், நான் எதிர்பார்த்தது இல்லன்னு சொல்ல வந்தேன். சோ இப்படி போயிட்டே இருக்கு. இந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் ஹீட்டட் ஆயிடுச்சு அப்படி கொஞ்ச நேரத்துல. சோ இது வந்து சாரோட ஸ்டுடியோல தான் நடந்துட்டு இருக்கு. சார் அங்க இருக்காரு, ஆக்சுவலி ஹி வாஸ் டுயிங் சம்திங் எல்ஸ். நாங்க ரெண்டு பேரும் இப்படி சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது வாலி சார் ஒரு தடவை, இதுதான் நான் புது டைரக்டர் பாட்டு எழுதுறது இல்ல அப்படின்ட்டு ஒரு டைம். அப்பதான் ரமன் சார் வந்து என்ன சார் சார் ஒன்னு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிருஷ்ணா என்ன நினைக்கிறாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் எக்ஸ்பிளைனிங் இன் ஹிஸ் ஓன் வே அவர் சொல்றாரு. சொல்லும் போது இதான் தானே எதிர்பார்த்தீங்க நீங்க அப்படின்னு. ஆமா சார் அப்படின்னு. சரியா, எனக்கு என்னமோ அவ்வளவு ஹாப்பியாவே இல்ல. சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் வலி சார். அதுக்கப்புறம் எனக்கும் என்னடாது இவ்வளவு பெரிய ஆளு நம்ம மனசு சங்கடப்படுத்திட்டோமா அப்படின்றது எனக்கு கஷ்டம். ரமன் சார் சார் நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன் இல்ல நத்திங், உன் ஸ்டாண்ட்ல நீ கரெக்டா இருந்தீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, யூ குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. எனக்கும் நைட் கஷ்டமாவே இருந்து நைட் சரியா தூங்கவே இல்ல. ஏர்லி மார்னிங் 4:00 ஐ காட் கால் ஃப்ரம் வலி சார், என்ன பண்ற அப்படின்னாரு. சார் தூங்கிட்டு இருக்கேன். என்ன தூங்க விடாம பண்ணிட்டு நீ தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு, நீ உடனே கிளம்பிட்டு வாயா வந்து இதை நீ ரிஜெக்ட் பண்ணியா பாப்போம். அதுதான் முன்பே வந்துட்டு

0: மாறும்.
1: ஓம்னு ஒரு படம் நம்ம உபேந்திரா பேர் மட்டும்தான் கதை வேறையாதான் இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே சிவசிவா அப்படின்னு ஒரு கோயில் கோபுரத்தை ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லாமே பக்தி மயமா போயிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல வந்த மேட்டர் என்னன்னா, அதுல ஃபர்ஸ்ட் சாய் அபயங்கர்னு வந்துச்சு மியூசிக் அப்படின்ட்டு, அப்புறம் பார்த்தா ஐ வந்துச்சு. என்னடா, ஐஃபோன் பார்த்துருக்குறேன், ஐபேடு பார்த்துக்கிறேன், ஐபாடு கூட பார்த்துருக்குறேன், அதுனா ஐ சாய் அப்படின்னு பார்த்தா அது ஐ சாய்னு படிக்கூடாதான், இசையா அது. அவர் பேரே வந்து சாய் அபயங்கர் இல்லையா, இசை அபயங்கர் அப்படின்னு.
0: ஐ ஸ்மால் லெட்டர், ஹேபிட் லெட்டர்,
1: ஸ்மால் லெட்டர். அதனால தாங்க ஸ்மால் லெட்டர்லாம் எனக்கு டவுட் வந்துச்சு. சரி, ஐபாட் மாதிரி அவரும் ஏதோ தனி பிராண்ட் ஆரம்பிச்சா அவளுக்கு ஐ சாய் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா இல்லை, நான் வந்து ரொம்ப பணிவா
0: இசை அபயங்கர்.
1: ஆமா, இசை அபயங்கர். அங்கங்க 1500 படம் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியா கோரமா உட்காந்துருக்காங்க. இவர் இன்னொரு அந்த 15 கூட தொடல.
0: அமைதி அமைதி அமைதி,
1: நீங்க போய் நோண்டாதான் ஏதாவது சவுண்ட் வரும். அல்லாட்டி அவர் மட்டும் அமைதியா தான் இருப்பாரு. கரெக்ட் தான் சொல்றது. இன்னொரு 10-15 படம் தான் பண்ணிருக்கிறாரு. அதுக்குள்ள வந்து ஐசாய் அபயங்கர், இசாய் அபயங்கர்ன்றாரு. ஏட்டா மக்கள் சூப்பர் ஸ்டார், நானே வந்து ஒரு பட்டம் கொடுத்தாருல, அதே மாதிரி அவரே பட்டம் கொடுத்தா என்னன்னு தெரியல.
0: ராஜாஜிக்கு என்ன காண்டு வாருக்கு தெரியும்,
1: எனக்கு என்ன காண்டு இருக்குது. நான் பாட்டுக்கு நல்ல நல்ல பாட்டா போட்டு அவரு சூப்பரா பாட்டு போட்டார்ல.
0: அவர் அப்பா இங்க நினைக்கிறார்,
1: அதுதான் கேட்டுட்டு தான் இருப்பாரு நினைக்கிறேன். அவருக்கு சொல்லுவாரு, தம்பி பாத்து இதெல்லாம் பேசிட்டு
0: இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் உனக்கு நம்பர்ஸ் வந்ததுன்னா நீ அங்கெல்லாம் கன்சல்ட் பண்ண போகணும். அதனால ஐயா தூக்குறதா அல்லது ஐயா சைலண்டா வச்சு சாய அபயங்கரன்னு சொல்றதா யோசிச்சுக்கோ.
1: ஆமா, என்னைக்குமே வந்து ஐ ஐ அப்படின்னு நான் நான் இருக்கவங்க வந்து நல்லா முன்னேறதா சரித்தரம் இல்ல
0: வருகின்றும் இதே போல் சுவாரஸ்யமாக ரசிகர் மன்றம் வரும் என்ற நம்பிக்கையோடு 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம், அழைக்கவும் தயாராகலாம். 416-555-4040 மூலமாக உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாம். ஜாஸ்மிதா பாட்டு தருவாங்க,
1: பாட்டு மட்டும் தரமாட்டாங்க. நிகழ்ச்சி முடியதுக்குள்ள நான் பெல்ஜியம் ஒரு கணக்கு முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா முடிக்காத மாதிரி தெரியல. அவங்க
0: வாய்ப்பு இல்ல,
1: இன்னும் ஒரு 10 நிமிஷம் கேம் இருக்குது, இன்னும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணல. ஜஸ்மிதா வந்து அதுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கணும். யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு
0: சொல்லி சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள்.
1: உங்கள் நண்பன் ராஜேஷ்,
0: சஞ்சயன். வணக்கம்,
1: நன்றி, வணக்கம்.

0: நாட்கள் 2026 பீபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இ-ஸ்டெஃபன் 102.7
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், Wedding மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929
2: பதினோரு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 9 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்க.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மெனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
2: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway சந்திப்பில், 4251 Kingston Road, Scarborough. 647-980-4779.

நன்றி நன்றி சஞ்சயன், நன்றி ராஜேஷ். இனிய மாலை வணக்கம் நேர்களே, அதுவும் குட்டீஸ், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். நேரம் சரியாக 5:02 ஆகிவிட்டது. அண்ட் இதமான இந்த மாலை பொழுதில் மனதுக்கு சுகமான பாடல்களை ஏந்தி வந்து இளையோரின் மனங்களை குதூகலப்படுத்தும் ஈஸ்ட் எஃப்எம்இன் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் உங்களுடன் சஸ்மிதா சிவரூபன். சோ இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் என்னென்னு பாத்தீங்கன்னா, இன்று தந்தையர் தினம். கண்டிப்பின் உள்ளே கருணை தந்து கனவுகளுக்கு வண்ணம் தீட்டி எம்மை விழுந்து விடாமல் தாங்கும் அனைத்து தந்தையர்களுக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, குட்டீஸ், அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷலான நாளில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்பதோடு அஃப்கோர்ஸ் உங்களோட அப்பா, ஸ்பெஷலான அப்பாவுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல பாடலையும் டெடிகேட் பண்ணலாம் என்றால் அஃப்கோர்ஸ் டெடிகேட் பண்ணலாம். அந்த செய்தியோடு இப்பொழுது நாங்கள் டொரண்டோவின் காலநிலையை பார்க்கலாம். வெளியில் பொழுது 23°C, உணர்நிலை 24°C. அதே போன்று ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாக எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம்மின் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. ஸோ 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் உடனே ஃபோன் எடுத்து கால் பண்ணுங்க. 416-594-4040.

0: நேரம் 5:06 ஈஸ்டர்ல நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் நினைந்திருக்கும் முதல் நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கவிக்கிறீங்க? என்ன பேர்?
1: காவியா.
0: காவியா, அப்படி இருக்கிறீங்க காவியா?
1: நல்லா இருக்கிறேன்.
0: சரி, இன்னைக்கு என்ன பாடல் கேட்ப? நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கிறீங்க. சரி காவியா, ஃபாதர்ஸ் டேக்கு ஸ்பெஷலா ஏதாச்சும் செய்தீங்களா? என்ன செய்தீங்கள்? வெரி நைஸ். ஓகே, ஸோ நீங்கள் அப்பாடே இந்த நாளை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இந்த அழகான பாடலையும் அப்பாக்கு டெடிகேட் பண்ணிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம். சரியா? ஓகே, நன்றி. வணக்கம் காவியா. சரி குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இதே போன்ற நல்ல ஸ்பெஷலான அப்பா சாங்ஸ் எல்லாம் கேட்ட மகளெல்லாம், உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்ட மகளெல்லாம் வளையுங்கள் 416-554-4000.

ஒலித்தது என்னை அறிந்தால் திரைப்பட பாடல். நேரம் 5:12. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஸோ 16 வயதுக்குட்பட்டவர்கள் அஃப்கோர்ஸ் சம்மரும் தொடங்க போது எல்லா குட்டீஸுமே நல்லா எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் அந்த எக்ஸைட்மெண்ட்டோட இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டை கூட்டி உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-404-00.

0: நேரம் 5:17 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4040. தந்தீர் தின வாழ்த்துகளுடன் தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் தந்தீர் தின கொண்டாட்டம். இன்று தந்தீர் தினத்தை முன்னிட்டு செய் கூலி சேதாரம் இல்லாமல் நகைகளை வாங்குங்கள். நகை சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் கோயின், தங்க சங்கிலி அல்லது கை சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். இப்போது $5,000 மேல் நகை வாங்கும் போது Audi 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் ஸ்டியோஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 416-900-4599. 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகள அழையுங்கள். 416-554-4040.
1: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
2: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
6: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengum. Focus Education Services Ippodhu Pudhidhaag Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattrukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509. 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
7: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 EastFM.ca.

ஒலித்தது பொறி திரைப்பட பாடல். நேரம் 5:26. இஸ்டெஃபமில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4040. மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் மாபெரும் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். இந்த ஆண்டின் புதிய வரவுகளான ஃபேன்சி சாரி ஃப்ரம் 1499, காட்டன் சாரி ஃப்ரம் 1999, ஆர்ட் சில்க் சாரி 2 for $35, சாஃப்ட் சில்க், மைசூர் சில்க் சாரி $35, பியூர் மிக்ஸ் சாரி ஃப்ரம் $50, காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $100, சல்வார், ஹவுஸ் கோட், லேடிஸ் டாப், லேடிஸ் ஸ்கர்ட், பாய்ஸ் குர்தா ஃப்ரம் $3 for $25. இன்னும் பல ஆடைகளை 30-80% வரை கழிவு விலையில் பெற அரிய வாய்ப்பு. 1275 Morningside Avenue, Unit 18, Morningside and Shepherd சந்திப்பில் பூக்கடை ஃப்ளோரிஸ்டுக்கு அருகில். 6 4 7 6 7 3 6 6 4 7 4 7 7 3 6 6 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, Petrukolvadil, Siramangalai Sandhikkindreergala, No Problem, Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum, Petrukolla Mudiyum, Ungal Loan Processing Nei, Udanukkudan Email Udaga Update Seyyappadum, Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406-416-908-5656.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: ஹோமோஸ் நிர்ணயத்தை தாம் மீண்டும் மூடியுள்ளதாக ஈரான் தெரிவித்ததை நிராகரித்துள்ள அமெரிக்கா. குறித்த நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்துகள் தடையின்றி இடம்பெற்று வருவதாக கூறியுள்ளது. லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை காரணம் காட்டி ஹோமோஸ் நீரிணையை மீளவும் மூடுவதாக ஈரான் தெரிவித்திருந்தது. கனடாவின் ஸ்னைப்பர் துப்பாக்கிகள் அரசின் தடைகளையும் மீறி சூடானிய மற்றும் லிபிய ஆயுத குழுக்களின் கைகளை சென்றடைவதாக செய்திகள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஜெர்மனை சேர்ந்த ஆயுத வியாபார தரப்புகள் கனேடிய துப்பாக்கிகளை வெளிப்படையாக விளம்பரம் செய்வதாக அவை கூறுகின்றன. இவ்விடயம் சர்ச்சைக்குரியது எனவும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் கனேடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய அரசு ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க மேற்கொண்ட முயற்சிகள் சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் இரு கட்சிகளும் கூட்டணி வைப்பதில் என்ன தவறென திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி கேள்வி எழுப்பியுள்ளமை கவனம் பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவளித்துள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளதை விமர்சித்துள்ள அவர், வைகோ தலைமையிலான மதிமுகவும் இதே முடிவை எடுக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளார். இலங்கையில் கூட்டமைப்பாக மீண்டும் இணைவதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்வைத்த 6 நிபந்தனைகளில் 3 ஏற்றுக்கொள்ள முடியும் என தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். குறித்த கூட்டமைப்புக்கு பெயர் சூட்டுதல், அரசியல் கட்சியாக பதிவு செய்தல், பொது சின்னத்தில் போட்டியிடுதல் ஆகிய நிபந்தனைகளை அவர் நிராகரித்துள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
4: நேரம் 5:34 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
6: அன்விகா.
4: அன்விகா, எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பாட்டு கேப்போம் அன்விகா?
6: யாரு
4: என்ன பாடல்?
6: யாரு?
4: ஓகே, சரி, கண்டிப்பா கேட்டு மகிழ்வோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம், சரியா?
6: நன்றி,
4: வணக்கம். சரி குட்டீஸ், 16 நீங்களும் இணைந்து கொண்டு இதே போன்ற பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4000.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன்.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ் ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
5: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen, 437-860-7002, 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்சர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
9: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: Yo mama, you know how me nerky say the dance floor, baby.

நேரம் 5:49 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அதாவது குத்து பாடல்களா இருந்தாலும் சரி, மெலடி சாங்ஸா இருந்தாலும் சரி, என்ன ஜானரால உங்களுக்கு பாடல்கள் பிடிக்குதோ அது அனைத்தையும் கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040 என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பெல்ஜியம் மற்றும் ஈரான் அணிகள் கோல் எதுவுமின்றி 0-0 என்ற கணக்கில் சமநிலையில் போட்டியை நிறைவு செய்துள்ளன. சோ அடுத்ததாக இப்பொழுது சரியாக 6 மணிக்கு உருகுவே மற்றும் கேப் வெர்டே மேட்ச் தொடங்க உள்ளது. பட் அதுவரைக்கும் ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில்.

0: நேரம் 5:54 ஈஸ்ட் எஃப்எம்-இன் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரி சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் நிலா.
0: நிலா எப்படி இருக்கீங்க? நிலா நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். நிலா, நாங்க எல்லாரும் உங்களை மிஸ் பண்ணாங்க. சரி, இன்னைக்கு என்ன பாடல் கேப்போம்? விஸ்வாசம் படத்துல இருந்து ஒரு நல்ல அப்பா பாடல் ஒன்று போடுறோம். ஆனா உங்களோட பாடல் வந்து விளம்பரத்துக்கு பிறகு வரும். சரியா? சரி, தொடர்ந்து முடிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில். அழியுங்கள் 416-554-4040.
2: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்கும் இல்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
5: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டர் சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
3: மற்றும் 30 New Delhi Drive, Unit 67, Markham.
6: 416-461-6401.
7: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். June 21 ஞாயிறு கொடியேற்றம். June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா. July 2 வியாழன் வேட்டை திருவிழா. July 3 வெள்ளி சப்பரம். July 4 சனி தேர் திருவிழா. July 5 ஞாயிறு தீர்த்தம். July 6 திங்கள் பூங்காவனம். July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ. 416-299-9955.
8: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள்.
9: Anirudh XV touring Toronto exclusive radio partner East FM 102.7.

கிடைத்தது நிலா விரும்பி கேட்ட பாடல். நேரம் 6:05 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் நினைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் கதைக்கிறீங்க? என்ன பேர்? சரி, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கள். ஓகே, என்ன பாடல் கேட்போம் இன்னைக்கு? கனிமா. ஓகே, சரி சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை வயசு? 2 வயசு. 2 வயசுல நீங்க இவ்வளவு வடிவா அழகா தமிழ் கதைக்கிறீங்க. சரி, இன்னைக்கு நீங்க ஸ்பெஷலா ஏதாச்சும் சொல்ல போறீங்களா அப்பாக்கு? என்ன சொல்ல போறீங்க? எனக்கு எவ்ரி சண்டே உங்களோட கதைக்கு ஆசையா இருக்கு. சோ அடுத்த ஞாயிற்றுக்கள் அடுத்த சண்டேயும் உங்களோட கதைக்கிறீங்களா? ஓகே, சரி, நன்றி, வணக்கம். சரி குட்டீஸ், 16 வயதிற்குட்பட்டவர்கள் நீங்களும் பாத்தீங்களா இதே போன்று கியூட்டா 2 வயசா இருந்தாலும் இவ்வளவு இந்த மலையில தமிழை கேட்டாலே ஆசையா இருக்குது. சோ நீங்களும் இதே போன்று உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள். 416-554-4000.

0: நேரம் 6:10 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: நிகிலன்.
0: நிகிலன், எப்படி இருக்கிறீங்க நிகிலன்?
1: நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். சரி, இன்றைக்கு என்ன பாடல் கேப்ப?
1: வாடா பாப்பல.
0: ஓகே, நல்ல எனர்ஜெட்டிக்கான பாடல் கேட்டிருக்கிறீங்க. நிகிலன், வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போச்சு? நல்ல ஃபன்னா போச்சா?
1: யா
0: யா. ஓகே, என்ன சிரிப்பு? ஏதாச்சும் ஸ்பெஷலாக செய்திருந்தீங்களோ?
1: இல்லை.
0: ஓகே, சரி. நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணதே கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயம் தான். இருந்தாலும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம், சரியா நிகிலன்?
1: ஓகே
0: ஓகே, நன்றி, வணக்கம். உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். எஸ், இப்பொழுது ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 எங்கட அடுத்த மேட்சும் தொடங்கிவிட்டது. ஸோ இப்பொழுது உருகுவே மற்றும் கேப் வேர்டுக்குரிய மேட்ச் தொடங்கிவிட்டது. இதுவரைக்கும் ஒரு கோலும் 2 அணிகளும் எடுக்கவில்லை. ஸோ நாங்களும் தொடர்ந்து என்ன நடக்குமென்று பார்க்கலாம். பட் அதுவரைக்கும் 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்கள் முடிந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4040.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Step 102.7
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rateil finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicksum 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rateil peralam. 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rateil kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: ஹை ஃபை பார்பர் ஷாப். சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719
4: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்படியல் வாயிசனின் ராப்பிசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332 416-292-3220
5: 6479750524
6: மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599
9: நேரம் 6:18 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். லத்திகா கோல்ட் ஹவுஸ் வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ June 27 மாலை 6 வுட்பி கனடா இவெண்ட் சென்டரில் தவசீலி, மீனாட்சி, நிக்கு, மேக்னா மற்றும் அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி பங்கேற்கும் இனிய மாலை பொழுது. டிக்கெட்ஸ் $30 முதல் $100 வரை. ஃப்ரீ ஃபார் கிட்ஸ், சீனியருக்கு $15. 30 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லத்திகா கோல்ட் ஹவுஸில் டிக்கெட் வாங்குவோருக்கு 1 gram தங்கம் $150 கொள்வனவு செய்யும் ஆஃபர். அத்துடன் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்களையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் பிரைஸில் டிக்கெட்களையும் வெல்லும் வாய்ப்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த விசேட சலுகைகள். 6479965922 என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
10: வணக்கம்.
9: வணக்கம். யார் கதைக்கிறீங்கள்?
10: ஆகிஷ்.
9: ஆகிஷ், எப்படி இருக்கிறீங்கள்?
10: நல்லா இருக்கிறேன்.
9: சரி, இன்னைக்கு என்ன பாடல் கேட்போம் ஆகிஷ்? முட்டக்கலக்கி. ஓகே, புது பாடல் கேட்டிருக்கீங்களா? ஆகிஷுக்கு எத்தனை வயசு?
10: 5.
9: ஓகே, நீங்க நல்ல கியூட்டா தமிழ் கதைக்கிறீங்க. இதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம், சரியா?
10: ஹ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்ல போறேன்.
9: ஓகே, தேங்க்யூ அகேஷ். நாங்க வந்து உங்களோட அப்பாவுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்றோம். சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் அகேஷ். ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. சரி, உங்களோட அப்பாக்கு நன்றி, வணக்கம். சரி, இப்பொழுது ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 உருகுவே மற்றும் கேப் வேர்டு ஆகிய இரு அணிகளும் மேட்ச்ல தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கணும். இன்னுமே இரு போட்டிகள், இரு அணிகளும் ஒரு பாயிண்ட்டுமே வெள்ளையில. ஸோ தொடர்ந்து நாங்கள் என்ன நடக்க போது என்று பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 6:24 இஸ்டெஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் என்று சொல்லிக்கொண்டு, இப்பொழுது ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 உருகுவே மற்றும் கேப் வேர்ட் ஆகிய இரு அணிகளும் போட்டியிட்டு வருகின்றன. அந்த வகையில் இப்பொழுது சரியாக கேப் வேர்ட் என்ற அணி சரியாக 1 பெற்றிருக்கின்றன. ஸோ தொடர்ந்து நாங்கள் வந்து இதே மாதிரி, அதாவது உருகுவே இன்னும் 1 பெறவில்லை, கேப் வேர்ட் 1 பெற்றிருக்கிறது. ஸோ தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். நீங்களும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில். 16 அழையுங்கள். 416-554-404-0.

0: கனடாவில் இலத்திரனியல் வாகனங்களின் விற்பனை இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் கடந்த ஆண்டு சமகாலத்தை விட 20.8% அதிகரித்துள்ளது. ஈரான் போரால் எரிபொருள் விலை பாரிய அளவில் உயர்வடைந்தமை, இலத்திரனியல் வாகனங்களுக்கான மானியங்களை மத்திய லிபரல் அரசு மீள நடைமுறைப்படுத்தியமை ஆகியன இதற்கு காரணங்களாக அமைந்துள்ளன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்று சுவிட்சர்லாந்தில் ஆரம்பமாகியுள்ளன. வெளிப்படையான முறையில் இருதரப்புகளுக்கும் கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்வதாக ராஜதந்திர தரப்புகளை மேற்கோள் காட்டி செய்திகள் கூறுகின்றன. ஈரானுடனான உறவுகளை மாற்றியமைக்க அமெரிக்கா தயாராக உள்ளதென பதில் ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆலையொன்றில் இடம்பெற்ற அமோனியா கசிவினால் குறைந்தது 9 பணியாளர்கள் உயிரிழந்துள்ளனர். இவ்விபத்து குறித்த உடனடி விசாரணை அறிக்கையை 24 மணி நேரத்திலும் முழுமையான அறிக்கையை 3 நாட்களுக்குள்ளும் சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் விஜய் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய்கள் நிவாரணமும் அறிவித்துள்ளார். விசாரணைகளுக்கு விசேட குழுவினை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட ஆலையின் உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் குற்றமளித்தவர்களை தப்ப வைக்க பேரினவாத தரப்புகள் முயற்சிப்பதாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளர் நியா ஸ்ரீநேசன் சாடியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் செம்மணி புதைகுழி விவகாரங்களை தற்போதைய அரசு கையாளும் விதத்தை வரவேற்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: நைனா தீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட் மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கான உங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
1: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை 32,500 கனடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
5: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 6473025748. camsonics.com.
6: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 6:46. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஸோ இப்பொழுது ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 வி ஹாவ் உருகுவே அண்ட் கேப்வர்ட் பிளேயிங். ஸோ இப்பொழுது முதலே கேப்வர்ட் வந்து ஒரு கோலை பெற்றிருந்தது அண்ட் இப்பொழுது ஜஸ்ட் ரைட் நவ் உருகுவேயும் ஒரு கோலை பெற்றிருக்கிறது. ஸோ சரியாக இருவருமே ஒரு ஒரு கோலில் சமநிலையில் இருக்கணும். ஸோ தொடர்ந்துமே நீங்கள் வந்து ஈஸ்ட் எஃப்எம்மில் இணைந்து கொண்டு மேட்ச்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். பட் 6:47 என்றால் குட்டீஸ், நாங்களும் எங்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது. இன்று நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து குட்டீஸுக்குமே ஒரு ஸ்பெஷல் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் டொரண்டோவின் காலநிலையை பார்த்து விடலாம். வெளியில் இப்பொழுது 22°C, உணர்நிலை 23°C. அதே போன்று நாளைய தினம் 21°C ஆகவும் உணர்நிலை 22°C ஆகவும் மழையுடன் கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்றும் எதிர்ப்புகள் கூறப்படுகின்றன. அண்ட் நாங்கள் டொரண்டோவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ குட்டீஸ், அது மட்டுமில்லாமல் இந்த வீக் உங்கள் எல்லாருக்குமே ஸ்கூல் முடியும். சோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை நாங்கள் வந்து சம்மர் பிரேக் அதுமா சந்திக்க போறோம் என்று சொல்லிக்கொண்டு, உயர்ந்திட வழி சொல்லி உச்சத்தில் ஏற்றி வைத்து தைரியம் அளித்து தன்னம்பிக்கை ஊட்டி பயத்தினை போக்கி பண்புடனே அமை வளர்க்கும் தந்தையர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தந்தையர் தின வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5 to 7 வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரை நீங்கள் கேட்டு மகிழலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜஸ்மிதா சிவரூபன். தொடர்ந்து சீன் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களுடன் நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில் Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற licensed Pound Brokers. குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்புமிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது Riverdale அடகு சேவை. 1061 Gerard Street East Inside the Smoker's Mart. அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
3: ABS Mr. P. சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
5: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
6: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551.
1: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் summer clearance sale. ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளபாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள Sunflower Furniture வழங்கும் summer clearance sale. 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.

நன்றி ஜஸ்மிதா. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டு ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இன்றைய சண்டே நாள் June 21st, 2026. அப்கோர்ஸ் ஒரு ஸ்பெஷலான சண்டே நாள். இனிய தந்தை திரள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே விஷஸை சொல்லிக்கொண்டு இன்றைய ஒரு ஸ்பெஷலான சண்டே நாளுக்கு நாங்கள் இன்றைக்கு செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து ஒரு பியூட்டிஃபுல்லான சண்டே நாளும் இன்றைக்கு கிடைச்சிருக்குது. 24 டிகிரி செல்சியஸ் அதை ஃபீல் பண்ணுறது, 26 டிகிரி செல்சியஸ் ஹியர் இன் டொராண்டோ. இன்றைய சண்டே நாள் வழியாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களோட நிரோஷ். டூ தமிழ் தஸ் நேம் தி ஷோ எவ்ரி சண்டே 7 PM to 9 PM. முக்கியமாக நாங்கள் பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். இப்போ டொரண்டோ சிட்டியில் அஃப்கோர்ஸ் இந்த ஃபீஃபா கப் நடக்கிறபடியால் அப்படி வர ஃபீஃபா டீட்டெயில்ஸும் உங்களோட ஷேர் பண்ண இருக்கிறோம். அதோடு சேர்த்து ஹாட் டாபிக்ஸ் என்ன திஸ் வீக்கில் நாங்கள் பார்க்க போகிறோம் என்றால், திஸ் வீக்ஸ் ஹாட் டாபிக்ஸ் அப்கோர்ஸ் இந்த கேஸ் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணின அப்புறம் ஓவர் த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நிறைய பேர் கம்பேர் பண்ணி பார்த்துருக்குறாங்க. கேஸ் வீக்கிள்ஸ் அல்லது எலக்ட்ரிக் வீக்கிள்ஸ் எந்த கார் இப்போ புதுசாக கார் எடுக்கிறத எந்த குட் சாய்ஸாக இருக்கும்னு பார்த்துருக்குறாங்க. அப்படி நாங்கள் பார்க்க ஸ்பெசிஃபிக்காக ஒன்டேரியோவில் ஒரு பிக் இன்க்ரீஸ், சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஓவர் த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வீக்கிள் சேல்ஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். வாட் தட் மீன்ஸ் ஃபார் கனேடியன்ஸ் ஹியர் அக்ராஸ் தி கண்ட்ரி, ஸ்பெஷலி இன் ஒன்டேரியோ. எத்தனை பேர் இந்த கேஸ் வெஹிக்கிள்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் காருக்கு மாற்றிருக்கிறாங்க? ஆனால் இப்படி நாங்கள் நிறைய பேர் மாற்றிருந்தாலும் ஒன்டேரியோ ப்ராவின்ஸ் இஸ் ஸ்டில் ட்ரெய்லிங் பிஹைண்ட் வித் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வென் கம்பேரிங் டு த ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. June 21st வந்துட்டு, ஸோ அதுக்கு மீனிங் என்றால் ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் அஃபிஷியலாக ஜூலை வரப்போது. ஜூலையில் வரையக்க நிறைய நிறைய சின்ன சேஞ்சஸ், சின்ன நியூ ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வரப்போது ஃபார் தி ப்ராவின்ஸ் ஆஃப் ஒன்டேரியோ அண்ட் சிட்டி ஆஃப் டொரண்டோ. அப்படி நாங்கள் பார்க்க சில இம்பார்ட்டன்ட் ஆன சேஞ்சஸ் வரப்போது. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் ஷேர் பண்ணி பார்க்க போகிறோம். June 21st என்றால் அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சம்மர் என்றும் நாங்கள் சொல்லலாம். ஸோ இது ஒரு செலிப்ரேஷனாக ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சம்மர். சம்மர் வந்த உடனே நிறைய பேர் இந்த ட்ராவல் பண்ண விரும்புவாங்க, அட்ராக்ஷன்ஸ் பார்க்க விரும்புவாங்க, சம்மரை என்ஜாய் பண்ண விரும்புவாங்க. அப்படி நாங்கள் பார்க்க மீண்டும் நாங்கள் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி தரப்போகிறோம். நீங்கள் ஒரு ப்ரெஸ்டோ கார்டு வச்சுருந்தால் நிறைய அட்ராக்ஷன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு நாங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அப்படி நாங்கள் டிஸ்கவுண்ட் பார்க்க நிறைய பேருக்கு இந்த ப்ரெஸ்டோ கார்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும். ப்ரெஸ்டோ கார்டு யூஸ்வலாக நீங்கள் ஒரு டிடிசி அல்லது கோ ட்ரான்சிட் சர்வீஸை நீங்கள் பாவிக்க இந்த ப்ரெஸ்டோ கார்டு உங்கள்கிட்ட இருக்கும். இது டிஜிட்டல் கார்டாக இருக்கலாம் அல்லது ஒரு ஃபிசிக்கல் கார்டாகவும் இருக்கலாம். அப்படி நாங்கள் பார்க்க நிறைய ஒன்டேரியோ அட்ராக்ஷன்ஸ், நீங்கள் போகிற அட்ராக்ஷன்ஸ் அல்லது ஒரு பாப்புலரான அட்ராக்ஷன்ஸ் பார்த்தால் நிறைய அட்ராக்ஷன்ஸ் இந்த ப்ரெஸ்டோ கார்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். எந்த அட்ராக்ஷன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு நாங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கனடாஸ் ஒண்டர்லேண்ட்னு நீங்கள் பார்த்தால் நீங்கள் ஒண்டர்லேண்டுக்கு போகிறேன்னால் ஒரு புது மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சீப்பர் program for anyone who is interested in visiting Canada's Wonderland for this upcoming season. அப்படியே நாங்கள் இந்த அட்ராக்ஷன்ஸ் என்று பார்க்க கனடா எவ்ரி இயர் ஒரு கனடா ஸ்ட்ராங் பேசன்ட் ஒன்று வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ராங் பேசன்ட் நாங்கள் பார்த்தால் திஸ் இஸ் அலாவிங் கனேடியன்ஸ் ஃப்ரீ என்ட்ரி இன் டு கனேடியன் நேஷனல் பார்க். ஸோ இருக்கிற நேஷனல் பார்க்ஸ் டிஸ்கவுண்டட் கேம்பிங். ஸோ நீங்கள் கேம்பிங் போக விரும்பினால் அதிலவும் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதோடு சேர்த்து அட்மிஷனுக்கு மியூசியம்ஸ் இப்படி மாதிரி டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன்ஸுக்கு ஒரு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் போகிற மாதிரி இருக்குது. இந்த கனேடியன் ஸ்ட்ராங் பேஸ் அவைலபிள் ஃபார் கனேடியன்ஸ் எஸ்பெஷலி டியூரிங் திஸ் சம்மர் சீசன். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்காக ஷேர் பண்ண வெயிட் பண்ணுறோம். ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன உங்களுக்கு தரப்போகிறோம் என்றால், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த சம்மர் சீசனுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ண விரும்பினால் மியூசியம்ஸ், கார்டன்ஸ், பார்க்ஸ் ஆஃப் கனடா இப்படி மாதிரி நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு பி ஷேரிங் தட் இன்ஃபர்மேஷன் வித் யூ ஆஸ் வெல். ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் கனடா ரேங்கிங் சிஸ்டமே நாங்கள் பார்ப்போம். ரேங்கிங் சிஸ்டம் என்றால் மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் கண்ட்ரீஸ், மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரீஸ், மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரீஸ். திஸ் வீக் ஒரு அப்டேட் ஆன நியூஸ் வந்திருக்குது ஃபார் மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரீஸ் அக்ராஸ் தி வேர்ல்ட். அப்படி நாங்கள் மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரீஸ் என்று பார்க்க கனடா இந்த லிஸ்ட்டில் ஹையாக தான் ரேங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் சில சர்ப்ரைஸான நியூஸும் வந்திருக்குது. ஸ்பெஷலாக US சிக்னிஃபிகண்ட்லி இதில் ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் 2026. பட் கனேடியன்ஸ் ஆர் ஸ்டில் ஃபீலிங் தட் திஸ் இஸ் one of the most peaceful countries across the world. So on the details um nang in the show la share panni tharaporam. Adu mattum illa ungalkaga hit songs um kaathirukkudhu. Stay tuned with us, East FM 102.7, eastfm.ca. agana social media pages ay neenga follow pannirundal Facebook, Instagram and TikTok la @eastfmtamil. adoru neenga YouTube page ku neenga subscribe pannalam www.youtube.com/eastfm102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
0: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 புதிய வரவு ஆடை தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487.
3: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் Road, Suite 307-647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
0: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: Weekend vibration. East FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 108.7 தி ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்கில் @eastfmtamil. அதோடு யூடியூப் பேஜுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் www.youtube.com/eastfm102.7. ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஷோவில் நாங்கள் கனடா வேர் டு தே ரேங்க் இன் மெனி மெனி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் அது நாங்கள் எடுத்து பார்க்குறது. யூஸ்வலாக ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட், மோஸ்ட் டைவர்ஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்ட், மோஸ்ட் என்ஜாயபிள் ஃபார் ட்ராவலிங் அப்படி மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லிஸ்ட் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்குறது. யூஸ்வலாக திஸ் வீக் ஒரு புது அப்டேட் வந்திருக்குது, ஃபோர் வேர் கனடா ரேங்க்ஸ் ஃபார் தி மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரிஸ் இன் ஆல் ஆஃப் த வேர்ல்ட். பீஸ்ஃபுல் கண்ட்ரிஸ்ன்னு நாங்கள் பார்க்க நிறைய பேருக்கு தெரியும், கனடா வேர்ல்டு வைடாக நீங்கள் பார்த்தால் நிறைய பேர் கனடாவை அப்ரிஷியேட் பண்ணுறது. கனடா ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரிக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதோடு சேர்த்து இந்த கான்ஃப்ளிக்ட், இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அல்லது எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட், வேறான கண்ட்ரிஸோட ஓருக்கு போகிற இப்படி மாதிரி சுச்சுவேஷன்ஸ் யூஸ்வலாக கனடாவுக்கு வராது. So, apdimari irukeka Canada is seen to be one of the most peaceful countries across all of the world. இது நிறைய இந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்குது, ஆஸ்கிங் தி ரெசிடென்ஸ் ஆஃப் கனடா. ஸோ கனடாவில் இருக்கிற கெனடியன் சிட்டிசன்ஸை கேட்டிருக்கிறாங்க, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் கனடான்னு கேட்க, வெரி பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இது லேட்டஸ்ட் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் ரேங்கிங் சிஸ்டமில் வந்திருக்குது. அதில் கனடாஸ் அமாங் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சேஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரிஸ்ன்னு நாங்கள் சொல்லலாம். இதில் ஒரு சர்ப்ரைசிங்கான நியூஸ், ஆனால் நிறைய பேருக்கு இது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். யூஎஸ் அஃப்கோர்ஸ் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தால் மெனி மெனி ஸ்பாட்ஸ் குறைஞ்சிருக்குது ஃபார் சேஃப்டி அஸ் வெல் அஸ் பீஸ்ஃபுல் கண்ட்ரின்னு பார்க்க. நாங்கள் இந்த மெட்ரிக்ஸை பார்த்த அப்புறம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் ஏன் யூஎஸ் இந்த பீஸ்ஃபுல் கண்ட்ரி லிஸ்ட்டில் நல்ல லோ ரேங்கிங் வந்திருக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம். ஸோ இது அஃபிஷியலாக 20 இயர்ஸாக கண்டினியூஸாக பார்த்துக்கொண்டு இருக்கிறாங்க. இது இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் மெஷர் பண்ணுறது கனடாஸ் கண்ட்ரி லெவல் ஆஃப் நெகட்டிவ் பீஸ் யூஸிங் 3 மெயின் டொமைன்ஸ் ஆஃப் பீஸ்ஃபுல்னஸ். ஸோ 3 மெயின் ஃபேக்டர்ஸை பார்த்துக்கொண்டு எப்படி ஈச் கண்ட்ரி ரேங்க்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீஸ்ஃபுல்னஸை எடுத்து பார்க்குறது. அப்படி நாங்கள் பார்க்க மெயின் நம்பர் ஃபர்ஸ்ட் மெட்ரிக்னு பார்த்தால் ஆன் கோயிங் டொமெஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃப்ளிக்ட் என்று சொல்கிறது. ஸோ இது ஆன் கோயிங் இப்போ நடக்கிறது, நீங்கள் வேறு கண்ட்ரியோட வோருக்கு போகிறது அல்லது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிறது இப்படி மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கேக்கு, இதான் நம்பர் ஒன் ஃபேக்டர் என்று சொல்லலாம். செகண்ட் ஃபேக்டர்ன்னு பார்க்க சொசைட்டல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. ஸோ அப்படி கனடாவில் இருக்கிறது கிரைம் ரேட்ஸ் என்ன மாதிரி இருக்குது, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி எப்படி மாதிரி இருக்குது, வயலண்ட் டெமினிஸ்ட்ரேஷன்ஸ் நிறைய வயலன்ஸ் இந்த கண்ட்ரியில் இருக்குதோ, அதோடு சேர்த்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அங்கே கவர்மெண்ட்டோட சேர்த்து பார்க்க இது கெனடியன் சிட்டிசன்ஸ் கவர்மெண்ட்டோட கோஆப்ரேட் பண்ணுறாங்களோ அல்லது எதிரியாக இருக்கிறாங்களோண்டு அப்படி மாதிரி சுச்சுவேஷன்ஸை எடுத்து பார்ப்பாங்க. அதோட நம்பர் 3 இந்த பாக்கிக்கு கனடாஸ் மிலிட்டரைசேஷன். ஸோ லெவல் ஆஃப் மிலிட்ரி லெவல் பில்டப் அண்ட் ஆக்சஸ் டு வெப்பன்ஸ் என்று பார்த்தால் கனடாக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஒரு நல்ல ஆர்மி பேஸ் வச்சிருக்கிறாங்க. அதோட சேர்த்து குட் ஆக்சஸ் டு வெப்பன்ஸ் என்றும் சொல்லலாம். ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மியாக இல்லாட்டியும் ஒரு குட் ஆர்மி என்று நாங்கள் சொல்லலாம் ஹியர் இன் கனடா. ஸோ அப்படி நாங்கள் பார்க்க ரேங்கிங் 1 to 5 ரேங்கிங் கொடுப்பாங்க, லோவர் ஸ்கோர் பீங் இண்டிகேட்டிங் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லலாம். எஸ்பெஷலாக திஸ் இயர் ஒரு ஸ்பெஷலான ஃபேக்டர்னு பார்க்கிங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எல்லா கண்ட்ரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்படி ஹியூஜ் இம்பாக்ட் அண்ட் போத் பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஃபார் திஸ் இயர். ஸோ அப்படி நாங்கள் கனடா எங்கே இந்த லிஸ்ட்டில் ரேங்க்னு பார்க்க டோட்டலாக 163 கண்ட்ரிஸை பார்த்துருக்குறாங்க. அதில் நாங்கள் பார்க்க அன்ஃபார்ச்சுனேட்லி கனடா டாப் 10 லிஸ்ட் வேர்ல்டு வைடில் வரையில, ஆனால் நாங்கள் நார்த் அமெரிக்கா ரீஜன், சென்ட்ரல் அமெரிக்கா ரீஜனுக்கு பார்க்க அந்த லிஸ்ட்டில் Canada is ranked number 1 for the most peaceful country in North and Central America. ஆனால் நாங்கள் வேர்ல்டு வைடுன்னு நாங்கள் பார்க்க நீங்கள் கேட்பீங்கள் எந்த கண்ட்ரிஸ் வெரி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க என்றால் அதில் நம்பர் ஒன் பொசிஷன் ஐஸ்லேண்டுன்னு நாங்கள் சொல்லலாம். நம்பர் ஒன் பொசிஷன் இஸ் செட் டு பி ஐஸ்லேண்ட் ஃபோர் 2026. இதில் நாங்கள் ஒரு லிஸ்டிங்னு பார்க்க 1 scale to 5 scale பார்க்க லோவர் ஸ்கேல் மோர் பீஸ்ஃபுல் என்று சொல்கிறது 1.61 ஸ்கோர் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஐஸ்லேண்ட் ஃபோர் 2026. அதுக்கப்புறம் ஐஸ்லேண்டுக்கு அப்புறம் நாங்கள் பார்த்தால் நியூசிலாண்ட் இஸ் செட் டு பி செகண்ட் பிளேஸ் ஒன் இட் கம்ஸ் டு பீஸ்ஃபுல்னஸ். இதுக்கு நாங்கள் போத் கண்ட்ரிஸ் பார்த்தா டோட்டலாக ஒரு வெரி ஹை ரேட்டிங் வந்திருக்குது ஃபார் ஆல் 3 கேட்டகரிஸ். கனடா இந்த டாப் 10 இல்லாமல் இருந்தாலும் டாப் 20 வந்திருக்கிறாங்க, நம்பர் 14 ஸ்பாட் டோட்டலாக வேர்ல்டு வைடுக்கு. திஸ் இஸ் டோட்டல் ஸ்கோர் ஆஃப் 1.525 சொல்லலாம், விச் இஸ் கன்சிடர்ட் ஹை அக்கார்டிங் டு திஸ் ரேங்கிங் சிஸ்டம். ஸோ நாங்கள் கனடாஸ் பீஸ் ஃபில்னஸ் என்று பார்த்தால் டோட்டலாக இது சிமிலர் டு 2025. ஸோ 2025லிருந்து 2026 மட்டும் ஒரு மேஜர் சேஞ்ச் கனடாவுக்கு வரையில் என்று நாங்கள் சொல்லலாம். எங்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் குட்டாக தான் இருக்குது, இம்ப்ரூவ் பண்ணியிருக்குது. கண்ட்ரி இஸ் ஆல்சோ சீயிங் அ லிட்டில் பிட் மோர் கான்ஃப்ளிக்ட் அண்ட் லிட்டில் பிட் மோர் வயலண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் இஸ் சம் சேஞ்சஸ் தேர், பட் டோட்டலாக நாங்கள் நார்த் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்காவில் கம்பேர் பண்ணி பார்க்க கனடா இஸ் ரேங்க் தி நம்பர் ஒன் மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் ஆல் ஆஃப் தி வேர்ல்ட். இது ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமல் கிட்டுக்கொண்டு ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஹோமுஸ் நீரிணையை தாம் மீண்டும் மூடியுள்ளதாக ஈரான் தெரிவித்ததை நிராகரித்துள்ள அமெரிக்கா குறித்த நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்துகள் தடையின்றி இடம்பெற்று வருவதாக கூறியுள்ளது. லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை காரணம் காட்டி ஹோமுஸ் நீரிணையை மீளவும் மூடுவதாக ஈரான் தெரிவித்திருந்தது. கனடாவின் ஸ்னைப்பர் துப்பாக்கிகள் அரசின் தடைகளையும் மீறி சூடானிய மற்றும் லிபிய ஆயுத குழுக்களின் கைகளை சென்றடைவதாக செய்திகள் சுட்டிக்காட்டியுள்ளன. யேமனைச் சேர்ந்த ஆயுத வியாபார தரப்புகள் கனடிய துப்பாக்கிகளை வெளிப்படையாக விளம்பரம் செய்வதாக அவை கூறுகின்றன. இவ்விடயம் கரசனைக்குரியது எனவும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கனடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய அரசு ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க மேற்கொண்ட முயற்சிகள் சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் இரு கட்சிகளும் கூட்டணி வைப்பதில் என்ன தவறென திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி கேள்வி எழுப்பியுள்ளமை கவனம் பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவளித்துள்ள இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளதை விமர்சித்துள்ள அவர் வைகோ தலைமையிலான மதிமுகவும் இதே முடிவை எடுக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளார். இலங்கையில் கூட்டமைப்பாக மீண்டும் இணைவதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்வைத்த 6 நிபந்தனைகளில் 3 ஏற்றுக்கொள்ள முடியுமென தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். குறித்த கூட்டமைப்புக்கு பெயர் சூட்டுதல், அரசியல் கட்சியாக பதிவு செய்தல், பொது சின்னத்தில் போட்டியிடுதல் ஆகிய நிபந்தனைகளை அவர் நிராகரித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7
1: Ajax Mitsubishi Canada's number 1 PHEV kale 1.49% rate il varantham $108 plus tax il irundhu finance aladhu lease seyungal 5 aandugalukku aladhu 100,000 kilometers ku free oil changes market il ye cheapest SUV best warranty udan perum vaipaga 2026 RVR kale varantham $78 plus tax il irundhu 5 aandugalukku aladhu 100,000 kilometers ku free oil changes udan petukollungal anaitu pudhiya vaagana kolvenavagalukkum visada parisugalum kaathirukkindra Ahmed Tamseen 437-860-7002
2: Wow! அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா? எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினோம்.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020
5: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301
6: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st திகதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுவர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
3: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6475922 6475490059.
7: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 EastFM.ca.
8: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் இன் தமிழ். நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் கேட்டுக்கொண்டு வரலாம். அதோட நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் டவுன்லோட் பண்ணலாம், போத் இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் அஸ் வெல் அஸ் தி ஆப்பிள் ஆப் ஸ்டோர். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஐஃபோன் அல்லது ஆண்ட்ராய்டு டிவைஸ் இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஆப் ஸ்டோருக்கு போய் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சர்ச் பண்ணினால் யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் த கோ.

ஒரு 10 days அஃபிஷியலாக நாங்கள் ஜூலை மாதத்துக்கு வரப்போகிறோம். ஜூலை 1st நிறைய நியூ சேஞ்சஸ் வரப்போது ஃபார் தி ப்ராவின்ஸ் ஆஃப் ஆன்டேரியோ அண்ட் தி சிட்டி ஆஃப் டொரோண்டோ. ஸோ திஸ் வார ஜூலையில் என்ன சேஞ்சஸ் வரப்போது ஃபார் தி சிட்டி ஆஃப் டொரோண்டோ அண்ட் ஆன்டேரியோ ப்ராவின்ஸ் என்று நாங்கள் பார்த்தால் சில இம்பார்ட்டன்ஸான சேஞ்சஸ், சில முக்கியமான சேஞ்சஸ் நாங்கள் இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம். மெயினாக ஒரு பிக் சேஞ்ச் வரப்போது என்றால் உங்களுடைய ஆட்டோ இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ், ஒரு பிக் சேஞ்ச் ஜூலை 1st 2026 இருந்து சில சேஞ்சஸ் வரப்போது. இது மெயினாக நாங்கள் பார்க்க வேண்டியது இது ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் கவரேஜஸ் தான் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரப்போது. மெயினாக இந்த ஜூலை 1st நாளுக்கு முதல் நீங்கள் பார்த்தால் இப்போ இருக்கிற உங்களுடைய ஆட்டோ இன்சூரன்ஸ் பாலிசியில் சில மேண்டட்டோரி கவரேஜஸ் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு நிறைய கவரேஜஸ் அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பார்த்தால் நான் ஏர்னர் பெனிஃபிட்ஸ், ஹவுஸ் கீப்பிங் பெனிஃபிட்ஸ், விசிட்டர் எக்ஸ்பென்ஸ், கேர் கிவர் பெனிஃபிட்ஸ், இன்கம் ரிப்ளேஸ்மெண்ட், எஜுகேஷனல் டெத், ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ், இப்படி மாதிரி கவரேஜஸ் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆட்டோ இன்சூரன்ஸ் பாலிசியில் ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணி தான் தந்திருப்பாங்க. ஆனால் ஜூலை 1st 2026 இருந்து ஒன்டேரியோ கவர்மெண்ட் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சேஞ்சஸை நாங்கள் பார்த்தால் இந்த ஆப்ஷனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ், இப்போ இருக்கிற ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் எனி ஆப்ஷனலாக மாற்ற போகிறாங்க. ஆப்ஷனலாக மாத்திரம்னா நீங்கள் இந்த இருக்கிற கவரேஜஸை நீங்கள் ஒன்றொன்றா சூஸ் பண்ணலாம். நீங்கள் இது பிடிச்சால் நீங்கள் பாலிசியில் அப்படியே வச்சிருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு இந்த கவரேஜ் உங்களுக்கு தேவையில்லாமல் இருந்தால் நீங்கள் அந்த பாலிசியிலிருந்து ரிமூவ் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும்னா இந்த ஒன்டேரியோ கவர்மெண்ட் சூஸ் பண்ணின ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் கவரேஜஸ் நிறைய கவரேஜஸ் இல்லை, ஒரு முக்கியமான கவரேஜஸ் என்று சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்படி இருக்கிற கவரேஜஸை இப்படி ஆப்ஷனலாக மாறிக்க நீங்கள் உடனே ரிமூவ் பண்ணாமல் டெஃபினெட்லி நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன இந்த கவரேஜஸ் இருக்க போது என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்க போது

டிஃப்ரென்ஸை சேஞ்சஸ் பண்ணி பார்த்த அப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு கொண்டு வரலாம். ஸோ இது அஃபிஷியலாக July 1, 2026 இந்த சேஞ்ச் வரப்போது நீங்கள் உங்களோட இருக்கிற பாலிசி July 1 அப்புறம் ரினியூவில் வர்றது என்றால், அல்லது நீங்கள் ஒரு புது பாலிசி அந்த டைமுக்கு போடுற என்றால், இப்படி மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன் ஆர்டர் ஃபார் யூ டு டிசைட் வாட் கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கவரேஜஸ் யூ வுட் லைக் டு கீப் ஆன் யுர் ஆரோ இன்சூரன்ஸ் பாலிசி. அதோடு சேர்த்து சில சேஞ்சஸ் ஃபெடரல் பெனிஃபிட்ஸுக்கும் சில சேஞ்சஸ் வரப்போது July 1, 2026 க்ரோசரி அண்ட் எசென்ஷியல்ஸ் பெனிஃபிட், இது CGEB என்று சொல்கிறது. இது அஃபிஷியலாக GST HST கிரெடிட்டை ரிப்ளேஸ் பண்ணப்போகுது என்று நாங்கள் சொல்லலாம். இந்த நியூ பேமெண்ட்ஸ் அண்டர் திஸ் நியூ நேம் July 3, 2026 வரப்போது. ஸோ எனி GST HST கிரெடிட்ன்ட்டு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்காது. எனி கனடா க்ரோசரி அண்ட் எசென்ஷியல் பெனிஃபிட்ஸுக்கு மாறப்போது, அது July 3, 2026 வரப்போது. அது அந்த நேம் சேஞ்ச் பண்ணினாலும் அந்த எலிஜிபிலிட்டி பேமெண்ட் கால்குலேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பெனிஃபிட் ஒரே மாதிரி தான் இருக்க போது. ஸோ GST HST கிரெடிட் இருந்த மாதிரி இதே மாதிரி தான் இந்த புது கனடா க்ரோசரி அண்ட் எசென்ஷியல் பெனிஃபிட்ஸ் கவரேஜும் இருக்க போது. என்ன வித்தியாசம்னா பேர் மட்டும்தான் மாற்றிருக்கிறாங்க. ஆனால் பெனிஃபிட் வில் கண்டினியூ டு ப்ரொவைட் டேக்ஸ் ஃப்ரீ குவார்டர்லி பேமெண்ட்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபேமிலிஸ் வித் லோ அண்ட் மாடஸ்ட் இன்கம்ஸ் டு ஹெல்ப் manage the rising cost of everyday essentials. So idu naga sonna mari July la irundhu idu change panapodu, adoda seithu or 25% increase um varapodu for the benefit amount which will be in place for 5 years. So 2026 la irundhu 2031 mattum in the new change varapodu, keeping the 25% increase for the benefit amount. So idu sila major changes happening in Ontario for 2026 July maasathukku. First change enna nangal paathal accident benefit change. உங்களுடைய கார் இன்சூரன்ஸ் பாலிசியில் எல்லா இன்சூரன்ஸ் பாலிசியிலும் இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும். July 1, 2026 உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இது வரப்போது. ஸோ நீங்கள் இது பாலிசியில் அப்படியே வச்சிருக்கிறோடு டிசைட் பண்ணலாம், அல்லாட்டி இந்த பாலிசியிலேருந்து நீங்கள் இதை டிலீட் பண்ண விரும்பினால் கவரேஜ் இல்லாமல் போடுறதுண்டு நீங்கள் போட விரும்பினாலும் அப்படி நீங்கள் செய்யலாம். அதோடு சேர்த்து இந்த ஃபெடரல் பெனிஃபிட்ஸில் சேஞ்சும் வரப்போது HST GST கிரெடிட்டில் இருந்தது இது கனடா க்ரோசரி அண்ட் எசென்ஷியல் பெனிஃபிட்ஸுக்கு மாறப்போது. அது July 3, 2026 நேம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணப்போது, ஆனால் பெனிஃபிட் ஒரே மாதிரி தான் இருக்க போது. அதோடு சேர்த்து ஒரு 25% இன்க்ரீஸும் கொடுத்துருக்காங்க ஃபார் திஸ் பெனிஃபிட் அமௌண்ட். இது 5 இயர்ஸுக்கு அப்படியே 25% இன்க்ரீஸோடு இருக்கும். 2026 2031 மட்டும் இந்த கவரேஜ் இருக்க போதுன்னு சொல்லியிருக்கலாம். இது ஈஸ்ட் FM 102.7 கேட்டுக்கொண்டு ஈஸ்ட் FM இன் டியூன் தமிழ்.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: சாங்க உள்ளார வந்த

எவன்டா மேல எவன்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன்

0: Stay tuned with East FM 102.7. We'll be right back with the Super Scene of the Day.
1: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார் பில்டிங் ஓனர்ஸ் கமர்ஷியல் லைபிலிட்டிஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ப்ரொஃபஷனல் ஆபீசஸ் கான்ட்ராக்டர்ஸ் ஆட்டோ கராஜ் ஃபிளீட் இன்சூரன்ஸ் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476 நவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம் ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும் 1-819-322-1379
4: உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள் சகலவிதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும் டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 Rutherford Drive Unit 36 கான்கோர்ட் வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசா Dental Arts Clinic 905-761-1181 அல்லது 647-884-9080
5: Supra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit நை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா No problem பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள் Bad Credit Consult Proposal Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும் சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன் நேசன் 1585 மார்க்கம் ரோட் யூனிட் 406-416-908-5656
6: ஆரதி சூப்பர் சென்டர் மலிவு விற்பனை முகூர்த்த பட்டு புடவைகள் மணமகளின் முதல் சாரி பிரைட்மேட் சாரீஸ் காஞ்சிபுரம் சாரீஸ் சாஃப்ட் சில்க் சாரீஸ் லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ் ஆண்களுக்கான சர்வாணி குர்தா பட்டுவேட்டி சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள் மேலும் பல தெரிவுகள் சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம் அரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள் 2250 மார்க்கம் ரோட் ஸ்காபரோ 416-335-4653 ஆரத்தி பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்